0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948, பாத்ரபதம் 6 நாள், பராப வருடம் ஆவணி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 நாள் வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது நேயர்களே.

ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை. ஆசை இருந்தால் மேன்மேலும் துன்பம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். குறள் எண் 368 அதிகாரம் அவாறு.

0: ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை. ஆசை இருந்தால் மேன்மேலும் துன்பம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். குறள் எண் 368 அதிகாரம் அவா அறுத்தல்.
1: இன்றைய நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம் நேயர்களே. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, ஆரம்பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, ஒற்றுமையே உயர்வின் திறவுகோள் வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள் இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள், 7:00 காந்தி அஞ்சலி சென்னை அஞ்சலாக, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. ஏழு 7:25 நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் டிசி ஸ்ரீதேவி அவர்கள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரை தென்றல், 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக, பெரியபாளையம் பி ராஜி அவர்கள் நாதஸ்வரம்,

0: விஎஸ் டெல்லிபாபு அவர்கள் தமிழ். 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் சென்னை அஞ்சலாக. இளங்கோவடிகளின் பன்முகத்திறன் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் வி ராமதாஸ் காந்தி அவர்கள். 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசைமேடை என் ராமகிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சலாக. தேன்குடு தொகுப்பு நிகழ்ச்சி பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா. நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதை அரங்கம் வழங்குபவர் கவிதா. தொகுப்பு எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:50 பாரதியார் பாடல். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சலாக. கிந்தி மொழி பாடம் வரிகள் எஸ் சி குப்தா அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:27 துவங்கும். குரல் அமுதம் 368 தொடங்கி 5:30 மதுரை தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல்கள் பூஜை திரைப்படத்திலிருந்து. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக. 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பன்னிச்செய்தி. மண்ணும் மணியும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் குறித்து தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மன இயல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். ஆடு வளர்ப்பு குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம். வேளாண் தகவல் வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆயின கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி பளபளக்கும் பவளப்பாறைகள் உரை வழங்குகிறார் மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சலாக. 9:30 அரங்கசை சென்னை அஞ்சலாக. தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்கள் பாட்டு. கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்களின் வயலின். ஜே வைத்தியநாதன் அவர்களின் மிருதங்கம். ஜி ரவிச்சந்திரன் அவர்களுடன் கடம். 10:45 நட்சத்திர கீதங்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக

0: மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி, இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமையே பலம் என்பது நம் முன்னோர்கள் வகுத்த ஆணிவேர் சிந்தனை. ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் என்பது மனித சமூகத்தின் அடிப்படை வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் ஆதாரமான ஒரு பொன்மொழியாகும். ஒரு குடும்பத்திலோ சமூகத்திலோ ஒற்றுமை நிலவும் போது அங்கு அன்பு விட்டு கொடுத்தல் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவை மேலோங்கி காணப்படும். நம்மில் ஒற்றுமை நிலவினால் வீடும் சமூகமும் உயர்வடையும். ஒற்றுமையே வலிமை என்பதற்கேற்ப ஒரு கூட்டாக செயல்படும் போது பெரிய இலக்குகளை கூட எளிதில் அடைய முடியும். தனிநபர் வளர்ச்சியை காட்டிலும் ஒரு சமூகம் அல்லது நாடாக ஒன்றிணைந்து செயல்படும் போதுதான் ஒட்டுமொத்த தேசமும் வளர்ச்சியடையும்.

0: இயற்கை நமக்கு சொல்லும் பாடமும் இதுவே. எறும்புகள், தேனீக்கள் போன்ற உயிரினங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து தங்கள் உணவுகளை சேகரிக்கின்றன. தங்களை விட பெரிய எடையுள்ள உணவை சுமந்து இழுத்து செல்வதை பார்த்திருக்கிறோம். நாம் பல்வேறு சமூக கலாச்சார பின்னணிகளை கொண்டிருந்தாலும் நம் நாட்டில் இறையாண்மை மற்றும் முன்னேற்றத்திற்காக ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும். ஒற்றுமை என்பது முக்கியம். சாதிகள் இல்லடி பாப்பா குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றார் பாரதி. 30 கோடி முகமுடையாள் எனில் மொய்ப்புற ஒன்றுடையாள், அவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி கூறினார். ஆகவே எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லோரும் பாரத தாயினுடைய புதல்வர்கள் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். தனிமரம் தோப்பாகாது, அதுபோல தனித்திருந்தால் வெற்றி கிடைக்காது. ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே உயர்வு கிடைக்கும். மகாகவி பாரதியார் தனது வந்தே மாதரம் பாடலில் ஒற்றுமையின் அவசியத்தை மிக அழகாக வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தங்களின் சாதி மத வேறுபாடுகளை கடந்து சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்பதை அவரது கவிதைகளில் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ? நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் மட்டுமே வாழ்வில் மேன்மையடைய முடியும் என்பதை மிகவும் அழகாக பாடியுள்ளார். பறவைகள் கூட்டமாக பறந்து சென்று தங்கள் இலக்கை அடைகின்றன. சிறு சிறு மலை தூறலால் நீர்நிலைகள் உயர்கின்றன. அணைக்கட்டுகள் நிரம்புகின்றன. மரவேர்களின் ஒற்றுமையே மண்ணரிப்பை தடுக்கின்றன. தனித்தனியாக உள்ள சிறு குச்சிகளை எளிதில் முறித்து விடலாம். சிறு சிறு குச்சிகள் சேர்ந்து ஒரே கட்டாக சேர்க்கும்போது அதை முறிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். முறிக்கவோ உடைக்கவோ முடியாமலே கூட போய்விடும். ஒற்றுமையே பலம். ஊருடன் கூடி வாழ். ஒற்றுமை இல்லா குடும்பம் ஒருமிக்க கெடும். ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும். கூடி தொழில் செய், தேசத்தோடு ஒத்துவாள் போன்ற மூத்தோரின் பொழிகளை கேட்டு பேரிடர் காலங்களில் மட்டுமே விழிப்புணர்வுடன் செயல்படுகிறோம். இதனை விடுத்து நாம் அனைவரும் சாதி மதம் மொழி இன பேதங்களை கடந்து ஒருமித்து செயல்படும் போதுதான் நாம் நம் சமுதாயத்தை வேகமாக வளர்ச்சியடைய செய்ய முடியும். பழம் மிகு பாரதம் புகழ் மிகு பாரதமாக மாறும். கூட்டு முயற்சியே எந்த ஒரு கடினமான இலக்கையும் எளிதாக அடைய உதவும். எனவே ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் என்பதை உணர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்போம் என்று உறுதியேற்போம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ கட்சியில் பக்தி பரவசப்படுத்த இருக்கிறது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடலாக கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தியில் பரவசம் அடைந்து கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் நம் வாழ்க்கையில் சில நேரம் எப்போதுமே நம்ம நினைத்தபடி நடக்காதுங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காமல் போகலாம். ஆனால் நம்பியவர்கள் கூட நம்மை ஏமாற்றலாம். ஆனால் அந்த நேரத்திலும் எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்ற நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குமே, அந்த நம்பிக்கை பேர் தாங்க இறைவன். அடுத்த ஒரு பாடலை கேட்டு இணைந்தீர்கள் நேர்களே.

நேரம் காலை 6:28. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலே 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்திமாலையின் நிறைவு பாடலாக கேட்டு இணைந்த நிகழ்ச்சியர்களே.

0: அப்பா டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
4: நேரம் காலை 6:35.
5: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 31 திங்கட்கிழமை மூலிகை பூச்சி விரட்டி தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு அவசியம். காலை 10 முதல் மாலை 4 வரை நடைபெறும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. அலைபேசி எண் மீண்டும் 94 88 57 57 16. பதிவு செய்தவர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் தென்னையில் காய்ப்பு திறனை அதிகரிக்க உதவும் சில வழிமுறைகள் பற்றிய அறிவிப்பு. அதிக காய்கள் காய்க்கும் தென்னை மரத்தை பெற சரியான உர மேலாண்மை, நீர் மேலாண்மை மற்றும் பராமரிப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும். நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த தொழு உரம், நுண்ணுயிரி உரங்களான அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா மற்றும் வேம் ஆகியவற்றை கலந்து பயன்படுத்துவது காய்ப்பு திறனை அதிகரிக்கும். சில தென்னை மரங்களில் எப்போதும் குறும்பை உதிர்ந்து கொண்டே இருக்கும், இதனால் மகசூலும் குறையும். எனவே மரத்தில் இருந்து 5 தூரத்தில் 1.5 ஆழம், 1 அகலத்தில் வட்ட வடிவமாக பாத்தி அமைத்து அதில் 1 கிலோ கொளிஞ்சி, 1 கிலோ எருக்கு இலை மற்றும் தலைகளை போட்டு அதில் மண்ணை இட்டு மூட வேண்டும்.

0: கொஞ்ச நாளில் குருமை உதிர்வது நின்றுவிடும். குருமை உதிர்வதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறைதான். அவற்றை கொளிஞ்சியும் எருக்கும் சரிப்படுத்தும். மேலும் தென்னை மரங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் கொளிஞ்சி, தக்கை பூண்டு, சணப்பு விதைத்து பூ எடுக்கும் சமயத்தில் மடக்கு ரொட்டவேட்டர் விட்டு நன்றாக நொறுக்கிவிட்டால் குருமை உதிர்வதை தடுக்கலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் செங்கட் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள்.
1: உயிர் உரங்கள்ன்றது என்னன்னா வந்து மண்ல வந்து நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள். மண்ல நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நிறைய வந்து பாக்டீரியா, பூஞ்சானம், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள். சோ அதனுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போச்சு மண்ணுல இன்னைக்கு காலகட்டத்தில். சோ என்ன எப்படி குறைஞ்சதுன்னா நம்ம ரசாயன உரங்களை போட்டதுனால நிறைய வந்து குறைஞ்சு போச்சு. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த உயிரினங்களை வந்து மண்ணில இருந்து பிரிச்சு லேப்ல வச்சு அது மல்டிப்ளை பண்ணி பெருக்கி நமக்கு உரமா வந்து நம்ம கையில கொடுக்கறாங்க. சோ அதுதான் வந்து உயிரி உரம். சோ அந்த உயிரி உரத்தை வந்து நம்ம மண்ணில போட்டாவே போதும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பெருகி உங்களுக்கு நிறைய சத்துக்களை வந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும். மண்ணில போட்டா போதாது, அதுக்கு உண்டான சாப்பாடு வந்து கொடுக்கணும். உயிரினங்கள் வந்து உயிர் வாழ்னா வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி மாட்டு சாணம். நீங்க எந்த ஒரு பயிர் பண்ணாலும் ஒரு ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம், முக்கால் வாசி மக்கன தொழு உரத்தை போட்டுட்டு தான் நீங்க எந்த ஒரு விவசாயமே பண்ணணும். அந்த உயிரி உரங்கள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்கு. அசோஸ்பைரலம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனோஸ், ட்ரைகோடர்மா, ரைசோபியம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நுண்ணுயிர் உரங்கள் வந்து இருக்கு. இதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னா வெள்ளை கலர்ல பவுடர் மாதிரி இருக்கும். சோ அதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம அதான் முக்கால் வாசி மக்கின மாட்டு சாணத்தோட மிக்ஸ் பண்ணி நம்ம நிலத்துல வந்து போடுவோம். இதுதான் வந்து முன்னாடி இருந்தது. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிக்யூடு திரவ வடிவத்திலே வந்து இந்த உயிரி உரங்கள் வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கிடைக்குது. அசோஸ்பைரலமா இருக்கட்டும், பாஸ்போ பாக்டீரியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து லிக்யூடா கிடைக்குது. இப்ப நெல் வயல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாயுது இல்லைங்களா, தண்ணி பாயிறப்ப அந்த வாய்க்கால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிரி உரத்தை அந்த லிக்யூட வந்து ஊத்தி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மண்ணில போயிட்டு ஃபுல்லா வந்து பரவிடும். நெல் வயல்ல ஆட்டோமேட்டிக்கா நிறைய சத்துக்களை வந்து அது பயிர்களுக்கு எடுத்துக்கணும். சோ அப்ளை பண்றது ஈஸி. சோ இதை வந்து நீங்க லிக்யூடா இருக்கிறப்ப நீங்க இலை வழியாவும் வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை பண்றது ஈஸி. இதுதான் வந்து உயிரி உரங்கள். உயிரி உரங்கள் வந்து போறதுனால என்னன்னா மண்ணினுடைய வளம் வந்து மேம்படும். மண்ணில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடாத நிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய நிலைக்கு மாத்தி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர் உரங்கள் தான். இந்த நுண்ணுயிர் மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணா அந்த சத்துக்களை வந்து பயிர்களுக்கு நிறைய எடுத்து கொடுக்கும். இந்த நுண்ணுயிர் உரங்கள் வந்து நிறைய வந்து நம்ம அக்ரி ஆபீஸ்லயே வந்து வேளாண்மை துறை மூலமா வந்து மானியத்திலே வந்து ஃப்ரீயா நிறைய கொடுக்கறாங்க. முக்கியமானது ஒண்ணு என்னன்னா வந்து இந்த ஒருங்கிணைந்த உர நிர்வாக முறையில வந்து நீங்க இயற்கை உரமோ இல்ல ஒரு உயிரி உரமோ வந்து பயன்படுத்துறீங்கன்னா அடுத்து ஒரு 15 நாள் கழிச்சு தான் நீங்க வந்து ரசாயன உரத்துக்கு வந்து போகணும். முக்கியமா வந்து உயிரி உரங்களை பயன்படுத்துறப்ப உங்களுக்கு செலவு வந்து கம்மியாவது, மண்ணினுடைய வளமும் வந்து மேம்படும். அதே போல உயிரி உரங்களை வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணலாம்னா வந்து இப்ப நீங்க ஒரு அக்ரி ஆபீஸ் போறீங்க, உயிரி உரங்கள் கேட்டு வாங்கிட்டு வரீங்க, அங்க வந்து ஒரு 4 கிலோ தான் கிடைக்குது இல்ல ஒரு 4 லிட்டர் தான் கிடைக்குது அப்படின்னா நீங்களுக்கு ஒரு ஏக்கர் இருக்கலாம் இல்ல ஒரு 2 ஏக்கர் இருக்கலாம். சோ அப்ப அந்த 4 லிட்டர்ன்றது வந்து ஒரு ஏக்கருக்கு பத்தாது. சோ அப்ப என்ன பண்ணலாம், அந்த 4 கிலோன்றது வந்து 40 கிலோவா மாத்தலாம். எப்படி மாத்தலாம்னா வந்து அதுக்கு உண்டான சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பெருகணும். சாப்பாடுனா எப்படி மாத்தரக்கூடிய முறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 கிலோ வாங்கிட்டு அந்த உயிரி உரத்தை ஒரு 100 கிலோ மாட்டு சாணத்தை வந்து ஒரு நிழல்ல வந்து கொட்டி வச்சுட்டு, பச்சை கிடையாது மக்கணும் மாட்டு சாணத்தை வந்து கொட்டிட்டு ஒரு 100 கிலோல அந்த உயிரி உரத்தை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஈரப்பதம் வந்து மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி வந்து ஒரு 20 நாள் வச்சிருக்கணும். நீங்க போட்டது 4 கிலோ, ஆனா வந்து அந்த 20 நாள் என்ன ஆகுனா அது வந்து அதனுடைய எண்ணிக்கை வந்து பெருகி இருக்கும். எண்ணிக்கை வந்து பெருகிறப்ப அதனுடைய 4 கிலோன்றது வந்து நீங்க 8 கிலோவும் மாறி இருக்கலாம். ஏன்னா வந்து அதுக்கு உயிர் இருக்கு. உயிரினங்கள் அது வந்து எப்பயுமே வந்து 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும். சோ இதே வந்து நீங்க ஒரு மூட்டை யூரியாவை கொண்டு வந்து நீங்க 2 முட்டையா வந்து மாத்த முடியுங்களா? கண்டிப்பா மாத்த முடியாது. ஏன்னா அது வந்து உயிர் கிடையாது. ஆனா உயிர் உரங்களை வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணலாம். ஒண்ணு இல்ல, ஒரு கூட்டு குடும்பம் இருக்கு, தயிர் வந்து 5 லிட்டர் வந்து தேவைப்படுது. நம்ம 5 லிட்டரும் தயிரா வந்து கடையில போய் வாங்குறோம் அப்படின்னா வந்து நமக்கு செலவு அதிகமாகும். கொஞ்சமா வந்து தயிர் வாங்கி ஒரு 5 லிட்டர் பாலை வாங்கி அதுல கொஞ்சமா தயிர் விட்டீங்கன்னா என்ன ஆகுது, ஃபுல்லாவே 5 லிட்டர் வந்து நமக்கு தயிரா வந்து மாறிடுது ஒரு நைட்ல. அதே போலதான் அந்த நுண்ணீர் உரங்களை வந்து கொண்டு வந்து மாட்டு சாணத்தோட மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நாள் வச்சிருந்து எடுத்து போட்டீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை வந்து பெருகிடும். அது திருப்பி மண்ணில் போடுறப்ப இன்னும் வந்து பெருகி நிறைய சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ மண்ணில் போடுறப்ப என்ன கவனத்தில் வச்சுக்கணும்னா மண்ணில் போட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாம விடணும். அதுக்கு உண்டான சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடுனா என்னன்னா வந்து மாட்டு சாணம். ஸோ அதை வந்து நம்ம அடிப்படையாக வந்து போட சொல்லிட்டோம். ஸோ அதை வந்து கொடுத்துடுறீங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் விடணும்னா என்னது, ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் இன்னைக்கு உயிர் உரங்களை போட்டுட்டு நாளைக்கே ரசாயன உரங்களை

அப்படின்னா என்ன ஆகும், அது வேஸ்ட் தான். உயிரி உரங்களை பயன்படுத்துறீங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் முன்னாடி பின்னாடி எந்த ஒரு ரசாயன உரங்களையும் வந்து போடக்கூடாது. 15 நாளைக்கு அப்புறம் போட்டீங்கன்னா கூட ஒன்றும் தெரிஞ்சுக்காது. ஒரு கிலோ மண்ணில் வந்து 1000 நுண்ணுயிர்கள் இருக்கு. 1000 நுண்ணுயிர்களை வந்து நீங்க ஒரு டைம் வந்து நீங்க ரசாயன உரங்களை வந்து போடுறீங்க, ஒரு 200 செத்து போச்சு, மீதி எவ்வளவு இருக்கும், ஒரு 800 இருக்கும். திருப்பியும் ரசாயன உரங்களை போடுறீங்க, ஒரு 200 செத்து போச்சு, எவ்வளவு இருக்கும், 600 இருக்கும். திருப்பி ரசாயன உரங்களை போடுறீங்க, ஒரு 200 செத்து போச்சு, 400 வந்துடும். இப்படி நீங்க தொடர்ச்சியா வந்து ரசாயன உரங்களை மட்டுமே பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கடைசியில் வந்து ஜீரோன்னு வந்து நிக்கும். சோ அந்த ஜீரோன்னு வந்து நிக்கிறப்ப மண்ணில் வந்து எந்த ஒரு நுண்ணுயிர்களுமே இருக்காது. சோ நுண்ணுயிர்கள் என்ன என்னாகும், இயற்கை கிடைக்கிற சத்துக்கள் எதுவுமே வந்து பயிர்களுக்கு கிடைக்காது. அப்பதான் வந்து மண்ணு வந்து மலட்டு தன்மை ஆகிறது. அதை வந்து நீங்க தடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறையை வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். கடைசியில தான் வந்து நம்ம வந்து ரசாயன உரத்துக்கு வந்து நம்ம போகணும். எடுத்த உடனே வந்து நம்ம ரசாயன உரத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து போகக்கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும் நீங்க ரசாயன உரங்களை வந்து கடைசியில பயன்படுத்துறப்ப கண்டிப்பா வந்து நமக்கு செலவு வந்து குறைச்சிக்கலாம், மண்ணினுடைய வளத்தையும் வந்து நம்ம கெட்டு போகாம பாதுகாத்துக்கலாம். அதே போல விளைவிக்கக்கூடிய விளை பொருட்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நச்சுத்தன்மையும்

0: இணைந்த உர மேலாண்மை முறையை வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். கடைசியில தான் வந்து நம்ம வந்து ரசாயன உரத்துக்கு வந்து நம்ம போகணும். எடுத்த உடனே வந்து நம்ம ரசாயன உரத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து போகக்கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும் நீங்க ரசாயன உரங்களை வந்து கடைசியில பயன்படுத்துறப்ப கண்டிப்பா வந்து நமக்கு செலவு வந்து குறைச்சிக்கலாம், மண்ணினுடைய வளத்தையும் வந்து நம்ம கெட்டு போகாம பாதுகாத்துக்கலாம். அதே போல விளைவிக்கக்கூடிய விளை பொருட்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இல்லாம நம்ம பாதுகாத்துக்கலாம். இதுதான் வந்து ஒருங்கிணைந்த உர நிர்வாக முறைன்றது.
1: இதுவரை ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்த தகவல் வழங்கினார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் செங்கட் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
6: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
7: பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சின்னஞ்சலாக கேட்கலாம்.
9: தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப இராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை ஒருங்கிணைக்க தமிழக அமைச்சர்கள் குழு தில்லி விரைந்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப இராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் T-72 T-90 ரக பீரங்கிகளை பழுதுபார்க்கும் நவீன மையத்திற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், நவீன போர்க்கள சூழலுக்கு ஏற்ப இந்தியா தனது இராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வருவதாக கூறினார். துல்லியமான ஏவுகணைகள், ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள், செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் போர் முறை போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் வந்திருந்தாலும் பீரங்கிகளின் தேவை இன்னும் குறைந்துவிடவில்லை என்று கூறினார். சவாலான நிலப்பரப்புகளில் பாதுகாப்பாக செயல்பட இராணுவத்திற்கு பீரங்கிகள் தேவை என்றும் அவர் கூறினார். ஏவுகணைகள், பீரங்கிகள், ட்ரோன்கள் என அனைத்து வசதிகளையும் ஒருங்கிணைத்து பயன்படுத்துவதே நாட்டின் தற்காப்பு கொள்கையாக உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர், நாட்டில் வளர்ந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உள்நாடு மற்றும் சர்வதேச சந்தைகளில் முதல்

0: முதலீடு செய்ய முன்வருமாறு அந்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் மயமாக்கல், உள்கட்டமைப்பு முதலீடுகள் மற்றும் இலக்கு சார்ந்த கொள்கை ஆகியவை இந்தியாவில் நீண்டகால முதலீட்டு சூழலை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள பன்னாட்டு நிதி தொழில்நுட்ப நகரிலும் பன்னாட்டு நிதி சேவைகள் மையத்திலும் கனடா நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2030 இருதரப்பு வர்த்தகத்தை 70 பில்லியன் டாலராக உயர்த்தும் லட்சியத்துடன் முதலீடு, தொழில்நுட்பம், புதுமை மற்றும் நிதிச் சேவைகள் போன்ற துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்று கனடா தொழில் நிறுவனங்களிடம் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்கான பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக மூத்த அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் நேற்றிரவு சென்னையிலிருந்து தில்லி புறப்பட்டுச் சென்றனர். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கவும் நிவாரணப் பணிகளை கண்காணிக்கவும் ஐஏஎஸ் அதிகாரி ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழுவை காத்மாண்டுவுக்கு அனுப்ப முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் குடிநீர் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய நீர்வளத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளில் குடிநீர் மற்றும் தூய்மை இந்தியா 2ஆம் கட்ட திட்டத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, குடிநீர் ஆதாரங்களை புனரமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளுமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கிராமப்புறங்களில் குடிநீர் மற்றும் சுகாதாரம் சார்ந்த திட்டங்களை கிராம வளர்ச்சித் திட்டங்களுடன் தொழில்நுட்ப ரீதியாக இணைத்து செயல்படுத்த வேண்டும் என்றும் நீர்வளத்துறை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை வலியுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீர்வளத்துறை தொடர்பான 42 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை மேற்கொள்ள மாநில அரசு கூறியுள்ள ஒப்பந்த புள்ளியில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக BJP குற்றம் சாட்டியுள்ளது. இந்த முறைகேடுகளை ஆய்வு செய்து ஆன்லைன் ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக நீர்வளத்துறை ஒதுக்கியுள்ள 42 கோடி ரூபாய் மதிப்பிலான 202 பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள் குறுகிய கால அவகாசத்தில் வழங்கப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு 2 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் வழங்கியது ஏன் என்றும், இந்த ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்து மறு ஒப்பந்த புள்ளிகள் கோர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. கணக்கெடுப்பில் தங்களது குடும்பம் விடுபட்டிருந்தால் மண்டல வாரியாக மாநகராட்சி அறிவித்துள்ள தொலைபேசி எண்களில் பொறுப்பு அலுவலரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கிடையே கத்தார் பிரதமர் திரு முகமது பின் அப்துல் ரஹ்மான் தெஹ்ரானில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியானை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல்

கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த யாத்ரீகர்கள் 35 பேர் பாதுகாப்பாக இருப்பதாக மாநில அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கணக்கு தணிக்கைத் துறையின் தலைமை அலுவலகமும் சென்னை ஐஐடியும் இணைந்து டிஜிட்டல் அமைப்புகளின் தணிக்கைக்கான திறன் மேம்பாடு குறித்த சான்றிதழ் பயிற்சியை தொடங்கியுள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டத்தில் கைரேகை அல்லது கருவிழி பதிவு செய்யாத குடும்ப அட்டைதாரர்களுக்காக நாளை சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தரமான ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தரமான காலணிகளை உற்பத்தி செய்வது தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அலுவலகம் நேற்று நடத்தியது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களிலிருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் சக நாட்டு வீரரான வீர் சோத்ரானியை 3-2 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். இறுதிப் போட்டியில் வேலவன் ஹங்கேரி நாட்டின் பலாஸ் ஃபர்காஸை எதிர்கொள்ளவுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ளவுள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி போட்டித் தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்கதாகும். 1974 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப இராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை ஒருங்கிணைக்க தமிழக அமைச்சர்கள் குழு தில்லி விரைந்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:55.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
4: பள்ளியில் சூழலியல் மன்றங்கள் என்ன செய்ய வேண்டும்? காலநிலை மாற்றம் என்று உலகை அச்சுறுத்தும் அன்றாடமாகிவிட்டது. அதீத கனமழை, நிலச்சரிவு, வறட்சி, காட்டுத்தீ, நோய் பரவல் என பேரிடர்கள் ஒரு பக்கம், வேலை இழப்பு, பொருளாதார வீழ்ச்சி போன்ற சமூக பிரச்சனைகள் மறுபக்கம். காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த பல முன்னெடுப்புகள் தேவைப்படுகின்றன. இத்தகைய முன்னெடுப்புகளில் பள்ளிகளுக்கும் அளப்பரிய பங்களிக்கிறது. ஆனால் 2022 ஐக்கிய நாடுகளின் அவை நடத்திய ஆய்வில் 70% மாணவர்களிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு பள்ளியின் மூலம் ஏற்படுத்தப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. அதேபோல 100 நாடுகளின் கல்விக் கொள்கைகளை ஆராய்ந்ததில் 47 விழுக்காடு கல்விக் கொள்கைகளில் காலநிலை மாற்றம் குறித்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை எனவும் தெரிய வருகிறது. இதையடுத்து 2030 உலக நாடுகள் அனைத்திலும் 90 விழுக்காடு கல்விக் கொள்கைகள் சூழலியல் சார்ந்து மாற்றப்பட வேண்டும், குறைந்தது 50 விழுக்காடு பள்ளிகளை பசுமைப்படுத்த வேண்டும் என ஐநா அறிவுறுத்தியுள்ளது. இந்த பின்னணியில் பார்க்கும்போது தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 3.0 தமிழக பள்ளிகளில் சூழல் மன்றங்கள் அமைக்கும் அதி முக்கியத்துவம் வாய்ந்த முன்னெடுப்பை அரசு எடுக்க வேண்டும். சூழல் மன்றங்கள் குறித்த அறிவிப்பிலேயே காலநிலை கல்வி அறிவுக்கென தனி கொள்கையை அரசு விரைவில் வகுக்க வேண்டும். இதன் மூலம் காலநிலை விழிப்புணர்வை மாணவர்கள் மூலம் அனைத்து தரப்பு மக்களிடம்

0: கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்படியாக சூழல் மன்றங்கள் பள்ளியையும் சமூகத்தையும் இணைக்கும் பாலமாக அமைய வேண்டும். காலநிலை குறித்த முக்கிய அம்சங்களாக ஐநா பரிந்துரைப்பது காலநிலை அறிவியல், சூழலியல் மற்றும் உயிர் பன்மயம், காலநிலை நீதி, கார்பன் நீக்க பொருளாதாரம், நிலையான வாழ்வியல் முறை. சூழல் மன்றங்களை தொய்வில்லாமல் இயக்குவதற்கு கல்விக் கொள்கையை மேற்சொன்ன அம்சங்கள் சார்ந்து அமைப்பது அவசியமாகிறது. இந்த கொள்கை பள்ளிகளை அங்கன்வாடி, தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி என்று பிரித்து அதற்கேற்ற தனித்துவ திட்டங்களை உறுதிப்படுத்த வேண்டும். உதாரணமாக, அங்கன்வாடி குழந்தை பருவம் புலன்கள் மூலம் சுற்றியிருப்பதை அறியும் குறும்பு நிறைந்தது. இவர்களுக்கு செடிகள் நடுவது, விலங்குகளை பார்வையிடுவது போன்ற இயற்கை சார்ந்த நிகழ்ச்சிகளை ஊக்குவிக்கும் போது இயற்கையுடனான உறவு, ஆர்வம், பொறுப்பு ஆகியவை வளர்த்தெடுக்கப்படும். தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல், சமூகம், பொருளாதாரம் ஆகியவற்றுக்குண்டான தொடர்பு, நடுநிலைப்பள்ளியில் சூழலியல் நீதி, நிலையான வளர்ச்சி திட்ட கொள்கைகள் போன்றவை குறித்த விழிப்புணர்வு, உயர்நிலைப்பள்ளியில் அதற்கு ஏற்ற செயல் திட்டத்தை உருவாக்கி அமுல்படுத்துதல் போன்றவற்றை செய்ய வேண்டும். இந்த நடவடிக்கைகளை பள்ளி அளவில் தொடங்கி மாணவர்களின் வீடுகள், சுற்றுப்புறங்கள் வரை விரிவுபடுத்தலாம். காலநிலை அறிவு உள்ளூர் சூழலியலை மையப்படுத்துவதாக அமைய வேண்டும். உள்ளூர் தாவரங்கள், விலங்குகள், சமூக கட்டமைப்புகள், பண்பாடுகள் ஆகியவற்றின் பார்வையில் முன்னெடுப்புகளை வடிவமைப்பது மாணவர்களுக்கு எளிதில் பிணைப்பை ஏற்படுத்தும். அன்றாடத்தில் நாம் காணும் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை சிறு குறிப்பேட்டில் பதிவு செய்து அதை விவாதிக்க வைக்கலாம். மாணவர்களை அவர்களுக்கு கதையாகவும் சொல்லலாம். அனுபவ பயிற்சிக்காக அருகில் இருக்கும் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், அருங்காட்சியகங்கள், பூங்காக்கள், நீர்நிலைகள் போன்றவற்றில் மாணவர்களை கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தலாம். மாணவர்கள் கற்பித்தலில் ஈடுபடும் போது புரிதல் மேம்படும். அதற்கேற்றவாறு விளையாட்டுகள், போட்டிகளை வடிவமைக்கலாம். இதில் தீர்க்கப்பட வேண்டிய சவால்கள் என்னவென்றால், தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2023 பசுமை பள்ளி திட்டம் கொண்டு வரப்பட்டது. பள்ளிகளில் காய்கறி தோட்டம், நீர் மேலாண்மை, நெகிழி குறைப்பு போன்ற திட்டங்கள் இதன் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றன. சூழல் மன்றங்களின் முன்னெடுப்புகளை கண்காணித்து மதிப்பாய்வு செய்ய வேண்டும். இவையெல்லாம் ஏற்கனவே இருந்தாலும் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இயங்கும் விதத்தில் செய்வதே இந்த மன்றங்கள் சரியாக செயல்பட வழிவகுக்கும் என்பது ஆசிரியர்களின் கருத்தாக இருக்கிறது.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ். காளிதாஸ் அவர்கள்.
2: தொடர்வது சென்னை அஞ்சல்.
3: அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 7:15. ஆகாஷவாணி. புத்தம் புது காலை நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாகவே நடந்து கொள்ளுங்கள். மகாத்மா காந்தி அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகின்றது. புத்தம் புது காலையில் இனி காந்தி அஞ்சலி.

ஆன்மீக குழப்பம் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. மற்ற இந்தியருடன் என் சேவையை யுத்தத்திற்கு அளிக்க முன்வந்திருக்கிறேன் என்ற செய்தி தென்னாப்பிரிக்காவுக்கு எட்டியதும் எனக்கு உடனடியாக தந்திகள் வந்தன. அதில் ஒன்று ஸ்ரீ போலக்கிடமிருந்து வந்தது. எனது கொள்கையான அகிம்சைக்கும் நான் செய்யும் காரியத்திற்கும் எப்படி பொருத்தமாகும் என்று அவர் கேட்டிருந்தார். இந்த ஆட்சேபத்தை நான் ஓரளவுக்கு எதிர்பார்த்தே இருந்தேன். இப்பிரச்சனையை குறித்து ஹிந்த் சுயராஜ் இந்திய சுயராஜ்யம் என்ற நூலில் விரிவாக விவாதித்திருக்கிறேன். அதெல்லாம் தென்னாப்பிரிக்காவில் நண்பர்களுடனும் இதை குறித்து அடிக்கடி விவாதித்து வந்திருக்கிறேன். யுத்தத்தில் இருக்கும் அதர்மத்தை எல்லோருமே ஒப்புக்கொண்டிருக்கிறோம். என்னை தாக்கியவரை கைது செய்து வழக்கு தொடர நான் தயாராக இல்லாத போது போரில் ஈடுபட்டு இருக்கிறவர்களின் லட்சியம் நியாயமானதா இல்லையா என்பதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது யுத்தத்தில் ஈடுபடுவதற்கு நான் தயாராக இருப்பதற்கில்லை. என்றாலும் முன்பு போயர் யுத்தத்தில் நான் சேவை செய்திருக்கிறேன் என்பது நண்பர்களுக்கு தெரியும். ஆயினும் அதன் பிறகு என்னுடைய கருத்துக்கள் மாறுதலை அடைந்திருக்கின்றன என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். உண்மையில் போயர் யுத்தத்தில் நான் பங்கு கொள்ளும்படி எந்தவிதமான வாதங்கள் என்னை தூண்டினவோ அதே விதமான வாதங்களே இச்சமயமும் என்னை இம்முடிவுக்கு வரும்படி செய்தன. யுத்தத்தில் ஈடுபடுவது அகிம்சைக்கு கொஞ்சமும் பொருத்தமானது அல்ல என்பது எனக்கு தெளிவாகவே தெரிந்திருந்தது. ஆனால் தன்னுடைய கடமை என்ன என்பதை யாரும் தெளிவாக அறிந்து கொண்டு விட முடிவதில்லை. அதிலும் சத்தியத்தை நாடுகிறவர் அடிக்கடி இருட்டில் தடவிக்கொண்டிருக்க வேண்டியே வருகிறது. அகிம்சை என்பது விரிவான பொருள்களை கொண்டதோர் கொள்கை. நாம் எல்லோரும் இம்சையாகிய தீயில் சிக்கிக்கொண்டு உதவியற்று தவிக்கும் மாந்தரே ஆவோம். ஓர் உயிரை தின்றே மற்றொரு உயிர் வாழ்கிறது என்று சொல்லப்படுவதில் ஆழ்ந்த பொருள் உண்டு. மனிதன் வெளிப்படையாக இம்சையை அறிந்தோ அறியாமலோ செய்யாமல் ஒரு கணமும் வாழ முடியாது. வாழ்வது என்ற ஒன்றிலேயே உண்பது குடிப்பது நடமாடுவது ஆகியவைகளில் என்னதான் மிகச்சிறியதாக இருப்பினும் ஏதாவது இம்சை அல்லது உயிரை கொல்லுவது

அவசியமாக இருந்துதான் தீருகிறது. ஆகையால் அகிம்சை விரதம் கொண்டவர் அந்த தர்மப்படி உண்மையோடு நடப்பதாயின் அவருடைய ஒவ்வொரு செயலும் கருணையிலிருந்தே எழுவதாக இருக்க வேண்டும். மிக மிக சிறிய உயிரையும் கூட கொல்லாமல் தம்மால் முடிந்த வரையில் அவர் அதை காப்பாற்ற வேண்டும். இவ்விதம் இம்சையின் மரணப்பிடியிலிருந்து விடுபடவும் இடைவிடாது முயன்று வர வேண்டும். புலனடக்கத்திலும் கருணையிலும் அவர் இடைவிடாது வளர்ந்து கொண்டும் இருப்பார். ஆனாலும் புற இம்சையிலிருந்து மாத்திரம் அவர் என்றுமே பூரணமாக விடுபட்டு விட முடியாது. மேலும் எல்லா ஜீவராசிகளின் ஒருமைப்பாடே அகிம்சையின் அடிப்படையாகையால் ஒன்றின் தவறு மற்றெல்லாவற்றையும் பாதிக்காமல் இருக்க முடியாது. ஆகவே மனிதன் இம்சையிலிருந்து முற்றும் விடுபட்டு விட இயலாது.

0: நேரம் 7:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், ஹரிஹரன் குரலில் பாடல் ஒலிக்கிறது. கேட்கலாம் நேயர்களே.

0: மதுரை தென்றல் கேட்டீர்கள் நேயர்களே, தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். திபெத் மற்றும் நேபாள அரசு அதிகாரிகள் அளித்த தகவலின்படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு 1500 மேற்பட்டோரை காணவில்லை என்றும் இவர்களில் 30 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவரும் அடங்குவர் என்றும் கூறினார். நேற்று வரை 84 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் திரிசூலி 1 மின்திட்டத்தில் பணிபுரியும் 63 தொழிலாளர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேரும் அடங்குவர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 290 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் தகவல்களை திரட்ட காத்மண்டுவில் இந்திய தூதரக அதிகாரிகள் நேபாள அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாக கூறினார். இதற்கிடையே வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 389 உயர்ந்துள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் மீட்புப் பணிகளில் உதவுவதற்காக 47 டன்னுக்கும் அதிகமான அவசரகால நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி

0: நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் இன்று முதல் 6 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். சிகாகோ, நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் முன்னணி முதலீட்டாளர்கள் மற்றும் தனியார் நிறுவன தலைவர்களுடன் நடைபெறும் வட்டமேஜை கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். சிகாகோ பல்கலைக்கழகத்தின் தொழில் முனைவு மற்றும் புதுமை மையத்தை அவர் பார்வையிட்டு புத்தொழில் மற்றும் புதுமை சூழல் குறித்து அங்குள்ளவர்களிடம் விவாதிக்க உள்ளார். இந்திய வம்சாவளி மக்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லே நகரில் வரும் 31ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகில் எந்த பகுதியில் இயற்கை இடர்பாடு ஏற்பட்டாலும் முதலில் சென்று உதவும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். நேபாளத்தில் பேரிடர் ஏற்பட்டவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனடியாக நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதுடன் அனைத்து உதவிகளையும் விரைந்து அனுப்ப உத்தரவிட்டார் என்றும் அவர் கூறினார். மாயமானவர்களை கண்டறிவதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து மனிதநேய உதவிகளை வழங்குவதுமே தற்போதைய முதன்மை குறிக்கோளாக கொண்டு இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் இதற்காக எந்த முயற்சியையும் கைவிடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் சகோதரர்களின் கைகளில் வண்ணமயமான ராக்கி கயிறுகளை சகோதரிகள் கட்டி அவர்களின் நல்வாழ்வு, ஆரோக்கியம் மற்றும் வளமான எதிர்காலத்திற்காக பிரார்த்திப்பார்கள். இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷா பந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கையுடன் கைகளில் கட்டப்படும் ராக்கி கயிறு பாதுகாப்பின் புனிதமான பந்தமாக கருதப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். சகோதர சகோதரிகள் மட்டுமல்லாமல் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினரிடையே அன்பு, மரியாதை மற்றும் பரஸ்பர பொறுப்புணர்வை இப்பண்டிகை வெளிப்படுத்துவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ரக்ஷா பந்தனையொட்டி குடியரசுத் தலைவர் இன்று மக்கள் மாளிகையில் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாட உள்ளார். மகாராஷ்டிரா மத சுதந்திர சட்டம் இன்று முதல் மாநிலம் முழுவதும் அமலுக்கு வரவுள்ளது. பலவந்தமாகவும் மோசடி மற்றும் கட்டாய திருமணம் ஆகியவற்றின் மூலமாகவும் செய்யப்படும் மதமாற்றங்களை தடுக்க இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவிலில் ஓணம் பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். ஓணம் திருவிழா காலத்தில் இக்கோவிலில் பக்தர்களின் வருகை அதிக அளவில் இருந்தது. மாதாந்திர பூஜைகளுக்காக இக்கோவில் வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படும். ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரை ரக்ஷா பந்தன் திருநாளை முன்னிட்டு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த ஆண்டு கடந்த July 3ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரை 57 நாட்கள் விமரிசையாக நடைபெற்றது. பஹல்காம் மற்றும் பல்டால் ஆகிய இரு வழிகள் வழியாகவும் இவ்வாண்டு 4.8 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பாதுகாப்பாக சென்று புனித தரிசனம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித்தை சந்தித்து பேசினார். பாதுகாப்புத் துறையில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் இலங்கை ஆர்வமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். கடற்படை உயரதிகாரிகளையும் சந்தித்து பேசிய இலங்கை வைஸ் அட்மிரல், இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான பயிற்சி மற்றும் தொழில் முறையிலான நுணுக்கங்களை பகிர்ந்து கொள்ளுதல் குறித்து விவாதித்தார். இலங்கை புறப்படும் முன்பு அவர் கொச்சிக்கு சென்று இந்திய கடற்படை பயிற்சி மையத்தையும் தென்னிந்தியாவிற்கான கடற்படை தலைமை தளத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். காசா நகரில் 2 இடங்களில் நடைபெற்ற தாக்குதலில் இருவர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தெற்கு காசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்கியிருந்த கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட

0: மற்றொரு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதல்கள் ஹமாஸ் அமைப்பினரை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இதற்கிடையே ஐநா சபை கூட்டத்தில் இந்த பேசிய சர்வதேச அமைதி அமைப்பின் தலைவர் திரு நிக்கோலே மெட்டன்டூ இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். அமெரிக்க அதிபரின் அமைதி திட்டத்திற்கு இஸ்ரேல் உறுதுணையாக இருப்பதாகவும் அத்திட்டம் அமலாவதற்கு முன்பு ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் ஐநாவுக்கான இஸ்ரேல் துணை தூதர் திருமதி நோவா ஃபர்மன் கூறினார். மேற்காசியாவில் பதற்றத்தை தணித்து பேச்சுவார்த்தைக்கான சூழலை உருவாக்கும் முயற்சியாக கத்தார் நாட்டின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் நேற்று தெஹ்ரானில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியானை சந்தித்து பேசினார். பிராந்திய நிலவரங்கள், பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து இருவரும் விவாதித்தனர். ஈரான் மற்றும் கத்தார் இரண்டும் நட்பு மற்றும் சகோதர நாடுகள் என்றும் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் புரிந்துணர்வு மூலம் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியன் தெரிவித்தார். மேலும் ஈரான் போரை விரும்பவில்லை என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண விரும்புவதாகவும் அவர் கூறினார். சமீபத்திய நிகழ்வுகள் இருந்தபோதிலும் கத்தாருக்கும் ஈரானுக்கும் இடையே ஆழமான பரஸ்பர மரியாதை உள்ளது என்று அந்நாட்டின் பிரதமர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்கள் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றும் ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலமே அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பயணத்தின் போது ஹோர்முஸ் நீரிணையில் தற்காலிக கூட்டு போக்குவரத்து வழித்தடத்தை உருவாக்குவது மற்றும் அங்குள்ள கண்ணிவெடிகளை அகற்றுவது தொடர்பாகவும் கத்தார் பிரதமர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்கியை சந்தித்து பேசினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி போட்டி தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். 1974 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயலதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள்.
3: இப்போ சித்தாவில் இருக்கிற மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஹேர் ஃபாலிங் இருக்கும். கரிசலாங்கண்ணி கீரை இருக்கு இல்லையா, அதுலேயே லேகியம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் நின்றுடும். காலையில் எந்திரிச்ச உடனே மோரில் கருவேப்பிலை கலந்து சாப்பிட்டீங்கன்னா முடி கொட்டுறது நின்றும். சிலருக்கு தலையில் வந்து வழுக்க மாதிரி ஒரே ஒரு இடத்துல மட்டும் முடி இல்லாமல் இருக்கும். அவங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம், குமட்டி காயின்னு கிடைக்குது, அந்த காயை எடுத்து லைட்டாக தலையில் தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா, இப்போ டெர்மா ரோலர்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம், அந்த காயை மட்டும் எடுத்து அந்த காயோட மேலே லேசாக வந்து இந்த சோத்து கட்டாலையை லைட்டாக தடவிக்கிட்டு அதை வச்சு தேய்ச்சிட்டே வாங்க. 15 உங்களுக்கு முடி வளரும், அதுக்கு நான் கேரண்டி. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உடம்பில் வந்து சிலருக்கு அலர்ஜி மாதிரி ஏற்படும். இந்த அலர்ஜிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட் வந்து பாதாம் பிசினா ஊற போடுங்க. சின்னதாக பாதாம் பிசின்னு இப்போ கடையில் கிடைக்குது. இதை காலையில் லைட்டாக டம்ளரில் பொங்கி வந்திருக்கும். இது கூட வந்து சூடான பால் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கின்ல ஏற்படுற அலர்ஜிகள் போயிடும். அருகம்புல் சாறு அதே மாதிரி எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். காலையில் எந்திரிச்ச உடனே அருகம்புல் கஷாயம் செஞ்சு சாப்பிட்லாம். அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு கழுவி எடுத்துட்டு இது கூட மிளகு, ஜீரகம், 2 கல் உப்பு போட்டு கஷாயம் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, 1 பங்கு தண்ணி விட்டு இதை 1/4 பங்காவோ 1/2 பங்காவோ வத்த வைக்கணும். வத்த வச்சு அந்த நீரை குடிச்சிங்கன்னா உடம்பில் இருக்கிற எந்தவித கிருமி தாக்குதலாக இருந்தாலும்

0: சரியாயிடும். சித்த மருத்துவத்தில் நிறைய பூக்கள் வந்து நம்மளோட நோய்களுக்கு யூஸ் ஆகுது. ஆவாரம் பூ வந்து சக்கரை சத்துக்கு நாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சீண்டில் சக்கரை சத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். தாமரை பூ எடுத்து அதில் தண்ணி இது பண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்மளோட மார்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சிறந்தது. அதே மாதிரி மூளையை வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்னா நாம் இந்த பூக்களில் ஜடாமாஞ்சில் இந்த மாதிரிலாம் இருக்குது, இதை எடுத்து கஷாயம் போட்டு குடித்தோம்னா மனசு அமைதியாகும். மனசுக்கு காரணமே சந்திரன் தான். இந்த மனசை அமைதிப்படுத்துறதுக்கு அமுக்குரா கிழங்கு அதே மாதிரி நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இந்த சித்த மருத்துவத்தில் ஒரே ஒரு மூலிகை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு 500 வருஷத்துக்கு முந்தைய அப்படின்னா ஹிமாலயாஸில் நிறைய யானைகள் இருந்தது, மதம் பிடிக்கும். அந்த மதம் பிடிக்கிற யானை ஏதோ ஒரு தானாக எடுத்து ஒரு மூலிகையை சாப்பிட்டும் ரொம்ப அமைதியாகும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சா பிபிக்கான மெடிசின் அதுதான் சர்பகந்தா. இந்த சர்பகந்தா தான் வந்து யானையை வச்சு தான் இந்த மூலிகையே கண்டுபிடிச்சாங்க. அதுலேருந்து மக்களுக்கும் அதை வந்து மெடிசனாக தயார் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸு பிபின்னு ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சர்பகந்தா டேப்லெட்டை கொடுத்தாலே போதும், அமைதியாயிடுவாங்க.
1: இந்த மாதிரி மூலிகை தான் நம்முடைய வாழ்க்கை முறையை சுற்றி இருக்குது. சித மருத்துவமும் அதை தான் முன்னிலைப்படுத்தி இது பண்ணுறாங்க. ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படி தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று, அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கிறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது. நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல் மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த தொண்டையில் இருக்கு வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு

படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டால் அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துவிட்டால் தான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ, இன்னொன்று சொல்லுவாங்க இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமாக யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிகிட்டு இருக்கீங்க, அது உங்கள் வலது காதில் இருக்குது சார் அப்படின்னாராம் அவர். இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சுருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவலை வழங்கினார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இனி முன் விளம்பரம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் 96 திரைப்படத்திலிருந்து, சின்மை குரலில் கார்த்திக் நேதா, வரிகளில் கோவிந்த் வசந்தா, இசையில் பாடல் வருகிறது.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இமைக்கானோடிகள் திரைப்படத்திலிருந்து. ஹிப்ஹாப் தமிழா இசையில்

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: அப்பா டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ கோர்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
7: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
7: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
8: இனி மதுரை தென்றல் தரம். அடுத்த பாடல் சீமராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மதுர தென்றத்தன் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 8:01. மதுரை தண்டல் நிகழ்ச்சி வழங்கும் பாடல் கோலி சோடா 2 திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1469 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் இருமுகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது காட்டலைகளில்.

இதுவரை மதுரை தண்டல் கேட்டீர்கள் நேயர்களே. மீண்டும் மணி 8:30 மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

நேரம் 8:35. மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் குலி பகவாளி திரைப்படத்திலிருந்து பாடல் வலம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 8:41. நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் சிம திரைப்படத்திலிருந்து பாடல் வலம் வருகிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில் வளம் வர காத்திருக்கும் அடுத்த பாடல் சேதுபதி திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது.

மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 8:50. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ராஜாராணி திரைப்படத்திலிருந்து பாடல் வலம் வருகிறது.

0: மதுரத்தென்றல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில். முதலில் வாதாபே கணபதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:30 25 அரங்கிசையில் பெரியபாளையம் வி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில். இனி ஓடோடி வந்தேன் கண்ணா என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் நிறைவாக நிறைமதி முகமெனும் என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் ஹம்சானந்தி ராங்கம் ஆதி தாளம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் வலம் வர காத்திருக்கும் முதல் பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு இசை இளையராஜா, வாலியின் வரிகளில் கே ஜே ஜெயசுதாஸ், உமாரமணன் குரல்களில் பாடல் இதோ.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அதை எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் ராஜாஜி ராஜா திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் மனோ சித்ரா குரல்களில் பாடல் வலம் வருகிறது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: அண்ணாநகர் முதல் திரு இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில், வாலியின் வரிகளில் பாடல் இடம்பெற்றது. இனி தொடரும் பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து, வாலியின் வரிகளில் இளையராஜா இசையில், கே ஜே ஜேசுதாஸ், கே சித்ரா குரல்களில் பாடல் வளம் வர

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நட்பு. இந்த திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே.ஜே. ஜேசுதாஸ், எஸ். ஜானகிரியின் குரலில், வைரமுத்துவின் வரிகளில் பாடல் வருகிறது.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்கள்

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
3: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
4: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
5: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
2: அது வந்துனே,
5: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாம இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ணில் PNR ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான், யோசிக்காதீங்க. ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
3: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
7: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
8: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே.

இனி நிகழ்ச்சியில் வளம் வர காத்திருக்கும் அடுத்த பாடல் சூரசம்காரம் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி கே எஸ் சித்ரா குரல்களில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் இதோ காற்றலைகளில் பாடல்

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:36. நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் உன்னிமேனன், உமாரமணன் குரல்களில் வைரமுத்து வரிகளில் பாடல் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் SB பாலசுப்ரமணியம், SB ஜானகி குரல்களில், மு மேத்தாவின் வரிகளில் பாடல் வலம் வருகிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ! இத கேட்க யாருமே இல்லையா? அவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? ரோட்ல நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
4: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
3: ஏன் அப்படி சொல்றீங்க?
4: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா, பதறாம, மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
3: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின்படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்கக்கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சி தரும் பாடல் காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில் பாடல் வருகிறது.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள் நேயர்களே. எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில்.
4: இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இளங்கோவடிகளின் பன்முக திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் ஐயா.
1: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
2: என்னுடைய பெயர் வை ராமதாஸ் காந்தி. புதுவையைச் சேர்ந்த ஒரு கவிஞர். தனியார் ஆலையில் பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றுவிட்டேன். நான் 12 நூல்கள் எழுதியிருக்கிறேன். 11 நூல்கள் முழுமையாக கவிதை நூல்களாக எழுதியிருக்கிறேன். சிலப்பதிகாரத்தை மரபு கவிதையில் அந்த கதையை திரும்ப நான் புதுப்பித்து கூறியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, மணிமேகலையும் அப்படி கூறியிருக்கிறேன். மேலும் மூன்றாம் நந்திவர்மன் என்ற மன்னனுடைய வரலாற்றையும் என்னுடைய கவிதை நடையில் கூறியிருக்கிறேன். எனக்கு ஒரே நூல், ஒரே நடை நூல், தமிழே அமுதை என்ற ஒரு நூல் படைத்திருக்கிறேன் ஐயா.
1: இப்போ நீங்க வாங்கின பரிசுகள், பட்டங்கள் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: நான் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் திருவள்ளுவர் விருது வாங்கியிருக்கேன். மதுரை தமிழ்ச்சங்கத்தில் பெருங்கவி என்ற விருது வாங்கியிருக்கிறேன். புதுவை அரசு கலைமாமணி என்ற விருது 4 வருடங்களுக்கு முன்பாக வாங்கியிருக்கிறேன். இப்படி 52 விருதுகள் நான் பெற்றிருக்கிறேன் ஐயா.
1: இலக்கியம் பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில இளங்கோ அடிகளின் பன்முக திறன், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை நேயர்களுக்கு உங்க மூலமா சொல்லலாம் அப்படின்னு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். 50 காப்பியங்கள், அதுல ஒன்று சிலப்பதிகாரம். 5 காப்பியம் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். சிறந்த கவிஞர், அரசியல்ல வந்து நடுநிலை அமைந்தவராகவும், இசை மற்றும் நாட்டிய கலைகளை அறிந்தவராகவும், சமய பொதுமை பேணிய மாபெரும் சான்றோராகவும் பன்முக திறன் கொண்டு இளங்கோவடிகள் இருந்திருக்காரு. அவரை பத்தின அடிப்படையான செய்திகளை முதல்ல நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: அதாவது 50 காப்பியத்தின் பெருமையை நம் முன்னோர் பாடலாக நமக்கு வடித்து தந்திருக்கிறார்கள். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம்தான், கந்தா மணிமேகலையும் தான், நந்தா வளையாபதிவான் வாசகனுக்கியும் தான், திளையாத குண்டலையே சிக்கும் என்ற ஒரு பாடலும், சிந்தாமணி திகழ் சிலப்பதிகாரம், மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி பஞ்ச காவிய மனக்கிளர்ந்தவர் என்ற ஒரு பாடலும் 50 காப்பியத்தின் புகழை நமக்கெல்லாம் சாற்றுகின்றன. இத்தகைய பெருமை கொண்ட சிலப்பதிகாரத்தை பலரும் உளங்குளிர பாராட்டி புகழ்ந்துள்ளார்கள். ஓரும் தமிழ் ஒரு மூன்றும் உலகு இன்புற வகுத்த சேரன் தெரிந்த சிலப்பதிகாரம் என அடியார்க்கு நல்லார் உரை சிறப்பு பாயிரம் கூறுகிறது. இந்த அடியார்க்கு நல்லார் தான் முதன் முதலில் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரத்தை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே என சிலப்பதிகாரத்தை சுவைத்து நம் சிந்தையுள் பாடுகிறார் கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளை. நம் தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளவும், நாட்டின் பலம், ஆட்சி முறை, நகரத்தில் மக்கள் நடை உடை பாவனை ஆகியவற்றை இந்த கதையின் மூலம் படம் பிடித்து காட்டுகிறார் நம் இளங்கோவடிகள். மேலும் முத்தமிழ் என்று அழைக்கும் இயல், இசை, நாடகம் என்ற மூன்றையும் உள்ளடக்கியது இந்த காவியம். கதையில் ஒரே வகையான பாடல்களை தொடர்ந்து அமைக்காமல் கதையின் போக்கிற்கு என்ன தேவையோ அதற்கேற்ப பாடல்களை நூலில் வழங்கியுள்ளார். அதனால்தான் அவருக்கு பின்வந்த புலவர்கள் செம்பொற் சிலம்பு என்று சிலப்பதிகாரத்தை போற்றி புகழ்கின்றனர். இதை படித்தவர் புலமை நுணுக்கம் செறிந்த இலக்கியம் என்றும், வரலாற்று உண்மைகளை காட்டும் பொன்னேடு என்றும் புகழாரம் சூட்டுகிறார்கள். காவியத்தில் அரசியல் நெறி விளக்கம், தத்துவ செழுமை, பக்தியின் மேன்மை, எல்லா சமயங்களும் சம நோக்கோடு போற்றுதல் ஆகியவற்றை ஒருங்கே காணலாம். உலக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மூட நம்பிக்கைகளை விட்டொழித்து பகுத்தறிவோடு சிந்தித்து வாழ வேண்டும் என்பதை பல இடங்களில் எடுத்து காட்டியுள்ளார். சேரன் தன் வாரிசுகளான இருவரில் இளையவரான இளங்கோ ஆட்சி பீடம் ஏறுவார் என்று கணிவன் கூறியதும், அண்ணன் சேரன் செங்குட்டுவன் இருக்க தம்பியான நான் அரசாள்வதா என்று உடனே துறவரம் பூண்டு கணிவனுடைய உரையை பொய்யாக்கியவர் நம் இளங்கோவடிகள். மேலும் சில மூட பழக்கங்களை கூடாது என்ற முறையில் கதையில் வரும் பாத்திரங்கள் மூலம் நமக்கு விளக்குகிறார். 50 அவற்றுள் 2 நூல்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஜீவக சிந்தாமணி ஆகிய 3 நூல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. நம் மூவேந்தர் மற்றும் அன்றைய ஆட்சியின் நடைமுறைகளை அறிய உதவும் நூல்களாக இவை உள்ளது. கடந்த தமிழின் முதல் காப்பியம் என்ற பெருமை பெற்ற சிலப்பதிகாரம் காப்பிய கட்டமைப்பாலும் எழுத்துரைப்பாலும் உலகில் வேறெந்த மொழிகளும் காண கிடைக்காததோர் முன்மாதிரி காப்பியம் என்ற பெருமையை பெறுகிறது. இக்காப்பியத்தில் தனித்தன்மையானதோர் அகக்கட்டமைப்பு உயர்ந்தே நம் முன்னோர்கள் இதனை இயல், இசை, நாடகப் பொருள், தொடர்நிலை செய்யுள் என்றும், முத்தமிழ் காப்பியம் என்றும், உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என்றும் பல அடைமொழிகளோடு

0: அடையாளப்படுத்த முனைந்தார்கள். மேலும் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று மகாகவி பாடியிருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் மட்டுமே உள்ளத்தை வயப்படுத்தும் கதையமைப்பும் உயிர்ப்போடு உலா வரும் கதாபாத்திரங்களும் படிக்க படிக்க தேவிட்டாத கவி இன்பமும் நம்மை ஈர்ப்பனமாக உள்ளன.
1: இளங்கோ அடிகள் அவர் எப்படியெல்லாம் வந்து காப்பியத்தை படைச்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. அவர் ஒரு சேர மன்னன், சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படிங்கறதையும் சொன்னீங்க. அந்த காலத்திலேயே மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இளவரசு பட்டத்தை துறந்து துறவரம் மேற்கொண்டார் அப்படிங்கறதையும் நீங்க சொன்னீங்க. இவரது காலம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1800 வருடங்களுக்கு முன்னாடி சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டிருக்கு. இப்ப இளங்கோடிகள் அவர் சிலப்பதிகாரத்தை வந்து எழுதின பிறகு நாம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மூன்றெழுத்தில் நம் மூச்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற மாதிரி, ஏன்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து மூன்று எழுத்து இருக்கு. அது மாதிரி சிலப்பதிகாரத்தை பொறுத்த அளவுக்கு முத்தமிழ், மூவேந்தர், மூன்று நீதிகள், மூன்று தலைநகரங்கள், மூன்று நகரங்களின் பெயர்களிலும் மூன்று எழுத்துக்கள், மூன்று காண்டங்கள், மூன்று 10 காதைகள், முதன்மை பெற்ற கதை மாந்தர்கள் மூவர், இப்படி பொருளாலும் புனைவுகளாலும் வடிவாலும் வனப்பாலும் சிலப்பதிகாரத்தை வந்து புதுமையாக அவர் எழுதியிருக்காரு. பொதுவா பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று அப்படிங்கிற ஒரு சொல்லாடலும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படிங்கிற சொல்லாடலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற சொல்லாடலும் எல்லோராலும் பேசப்படும் வார்த்தைகள். இது சம்பந்தமான கருத்துக்களையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது பாண்டிய மன்னன் தன்னுடைய நீதி தவறியதால் அவனுக்கு அதுவே யமனாக அமைந்தது என்பது முதல். இரண்டாவது, உரைசால் பத்தினி. பத்தினி என்று சொல்லக்கூடியவருக்கு ஒரு வரைமுறை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து இருக்கிறார். அதற்கு ஏற்றவாறு சிறிதும் வழுவாமல் தன்னுடைய கணவன் உயிர் நீத்த போது அங்கு கணவனுக்காக நீதி கேட்டு அந்த பாண்டியன் மன்னன் அவையிலே போய் சென்று நீதியை நிலைநாட்டிய ஒரு வீரமங்கை என்ற உயர்ந்தோர் பின்னால புகழக்கூடிய அளவிற்கு கண்ணகி தன்னுடைய செயலால் உயர்ந்து நின்றார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், இது ஒரு பெரிய கதை. ஊழ்வினை என்று சொல்லக்கூடியது, கோவலன் என்பவன் அவனுடைய பிறப்புக்கு முற்பிறப்பிலே ஒரு அரசனுக்கு தளபதியாக இருந்த போது பாடு என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய ஓரத்தில் காவல் காத்து கொண்டிருந்தான். அப்போது வந்த 2 பேர்கள் நீலி அவனுடைய கணவன் திருமணமாகி வந்தவர்கள். இவர் போலயே அவர்கள் வந்து வாணிபம் செய்ய அந்த நகருக்குள் வருகிறார்கள். இவர்கள் திருடர்கள் என்று சொல்லி அந்த இளையவனை அவன் வாளால் வெட்டி கொள்ளுகிறான். அதனால் அந்த ஊழ்வினை அடுத்த பிறவிகளுக்கு வந்து இவன் தவறு செய்து இல்லாவிட்டாலும் அந்த வினையால் மாய்க்கப்படுகிறான்.
1: சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்லும் போது இயல் இசை நாடகம் இது மூன்றையும் வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா ஆடற்கலை, இசைக்கலை, அழகுக்கலை, கட்டிடக்கலை, வணிக கலை, இப்படி சிலப்பதிகாரம் சொல்லும் கலைகளையும் நாம அடுக்கிக்கிட்டே போலாம். நுண்மையாக அறிந்து பண்பாட்டு புதையலாக சிலப்பதிகாரத்தை வந்து இளங்கோடிகள் உருவாக்கி இருக்காரு. இயல் இசை நாடகம் பிரச்சோம் இல்லையா, அதுல இயல் என்ற வகையில் இளங்கோடிகள் என்ன புதுமைய செஞ்சிருக்கார்?
0: அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் எப்படி பாடலை தர வேண்டும் என்று வெண்பாவிலும் சரி, கட்டளை கலித்துறையிலும் சரி, மற்ற பாவகைகளை எந்த அளவுக்கு எது வர வேண்டுமோ அதை தன்னுடைய கதைக்கு ஏற்றவாறு அவர் தந்து கொண்டிருக்கிறார். கதை முழுக்க
1: பார்த்தோம்னா வெண்பா, குரல் வெண்பா, ஆசிரிய விருத்தம், அப்புறம் சந்தம் ததும்பும் இசை பாடல்கள், இது வந்து சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தெரியல. சங்க இலக்கியங்கள் எல்லாம் பார்த்த மாதிரி தெரியல. அதனால வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்றதுக்கு இந்த சந்தம் ததும்பும் இசை பாடல்களை சொல்லலாம். ஏன்னா கோவலனே கண்ணகிய பார்த்து, காவேரிய பார்த்து கோவலன் பாடுற மாதிரி எல்லாம் இருக்குது. இப்படி சந்த பாடல்கள் எல்லாம் இருக்குது. நீங்க தொடர்ந்து பேசுங்க.
0: நீதி கேட்கும் நிலையிலே ஒரு வீரமிக்க பாடலை அங்க அவையிலே, அடந்தெழு குருதி அடங்கா பசுந்தினி பிடர்தலை பீடம் ஏரிய மடக்கொடி வெற்றி வேற்றடக்கை கொற்றவை அல்லல் அறுவர் கீழைய நங்கை இறைவனை ஆடல் கண்டனி அருளிய அணங்கு சூருடை காளி தாருகன் வதைத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாயிற்காவலன் போய் அங்கு சொல்லக்கூடிய நெறியே மிக வேகமாக இருக்கும். இப்படி பகுதிக்கு பகுதி அவர் வந்து அழகாக பாடல்களை என்ன சந்தத்தில் தர வேண்டுமோ அப்படி தந்து கொண்டிருக்கிறார் சிலப்பதிகாரம் முழுக்க.
1: அதனாலதான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாரதியார் சொன்னாரு. தொடர்ந்து சொல்லுங்க ஐயா.
0: இப்படி

0: சோழன் கண்ணகி அவள் அழகை நினைத்து பாடக்கூடிய மாசறு பொன்னே, வளம்புரி முத்தே, காசறு விரையே, கரும்பே தேனி, அரும்பரல் பாவாய், ஆறுயிர் மருந்தே, பெருங்குடி வணிகன் பெருமடமகளே, மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா அமிதே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்கோ, தாழிருங்கூந்தல் தையிலே நின்னை என்று பலவாறாக அவளை பாராட்டி அழகாக எளிமையான பாடலாகவும் அவர் பாடுகிறார்.
1: அதாவது இது வந்து அழகா வர்ணனை பண்ணி பாடியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்கய்யா, இந்த நேரத்துல ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: பூம்புகார் என்ற படத்தில் வரக்கூடிய பொன்னால் இது போலே வருமோ இனிமேலே என்ற பாடலை இந்த இடத்திற்கு தகுந்தவாறு கண்ணகி விழித்து அழகுற வர்ணித்து பாடுவதாக இந்த அற்புதமான பாடல்.
1: இதுல வந்து உடுமலை நாராயண கவி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, மாசறு பொன்னே வளம்புரி முத்தே, நான்கு வரிகளை எடுத்து அவர் பயன்படுத்தியிருக்கோம். நேயர்களும் இப்ப கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரத்துல இருந்து பாடல்களை அந்த வரிகளை எடுத்து இவர் எப்படி கையாண்டிருக்காருங்கிறத அவங்களும் கேட்கலாம். இப்ப அந்த பாடல் நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி மாசரு பொன்னே வளம்புரி முத்தே கோவலன் கண்ணகியின் அழகை வர்ணிக்கும் பாடல சொன்னீங்க. நேயர்களை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்கும் இதனுடைய பொருள் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த மாசரு பொன்னே வளம்புரி முத்து இந்த பாடலுக்கு ஒரு விளக்கமும் சொல்லிடுங்களேன்.
1: அதாவது மாசரு பொன்னே என்று தொடங்கும் இந்த பாடலுக்கு குறை ஏதும் இல்லாத பசும் பொன்னே வளம்புரி சங்கின் இடையில் பிறந்த வளமான முத்தே தீதில்லாத நறுமணமே கட்டி கரும்பும் சுவைமிகு தேனும் இனிமை உடையவளே பெறுவதற்கு அறிய பெரும்பேராக இருக்கக்கூடியவளே என்று விழித்து பாடுகிறார். அது மட்டுமல்ல, இதில் என்னுடைய உயிர்

0: மருந்தாக வரக்கூடியவளே என்ற ஒரு வரி வரும். இது எதை காட்டுகிறது என்றால், இவன் வெட்டு உண்டும் போது இவனுக்காக நீதி கேட்க வருவாள் என்ற ஒரு அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு வரி தருமாக மருந்தே என்று அந்த பாடலில் பாடியிருக்கிறார்.
1: மறைபொருளாக
0: ஆமாம், ஐம்புலன்களின் வாயிலாக தூய்க்கும் இன்பம் மகளிர் கண்ணிலே உள்ளது என்பார் திருவள்ளுவர். இத்தன்மையில் மெய்வழியே கண்டுறும் இன்பமானது பொன்னே உயிர் அமுதே எனவும், வாய் வழியில் கண்டுறும் இன்பம் என்பது கரும்பு தேன் அமிழ்து எனவும், கண் வழியில் கண்டுறும் இன்பமானது முத்து மணி எனவும், நாசி வழியில் கண்டுறும் இன்பம் காசரு விரை எனவும், செவி வழியில் இன்புறும் இன்பம் யாழிடை பிறவா இசே எனவும், கருதிடல் நம் உள்ளத்தில் கவிதை இன்பத்தை ஊற்றி ஊன்றி ஓகை உரை செய்கிறது. இது கோவலன் கண்ணகியிடம் கொண்ட அன்பின் பெருக்கத்தால் பலவாறாக நலம் பாராட்டினான் என்பதை உணர்த்துகிறது.
1: ரொம்ப அருமையா கருத்துக்களை சொன்னீங்க. சிலப்பதிகாரத்துல வந்து இளங்கோடிகள் கோவலனா தன்னை நினைச்சுக்கிட்டு பாடனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பாடல்களை புனைஞ்சிருக்காரு. இத்தனைக்கும் அவர் ஒரு துறவி, ஆனா இல்லற வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருப்பாங்கிறத எப்படி அறிந்து அவர் பாடினார்னே நமக்கு ஆச்சரியமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இயற்கை அழகெல்லாம் சொல்லும் போது பூம்புகாருடைய அழகையும் அங்கே அமைந்த கோட்டங்களையும், அதாவது மாட மாளிகைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி 7 அடுக்கு மாளிகை அப்படின்னா இது என்ன கற்பனையா எழுதியிருப்பாரா, இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி மாளிகை எல்லாம் இருந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி மதுரையோடைய மதில் அழகை கூட அவரு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. வீதி அழகை சொல்லியிருக்காரு, வணிக மாட்சியையும் சொல்லியிருக்காரு. சேரநாட்டு வேந்தன் இமயத்தை நோக்கி செல்லும் செலவின் பெருமிதத்தை சொல்லியிருக்காரு. நாடுகள் நகரங்கள் ஊர்கள் மலைகள் ஆறுகள் பொய்கைகள் வேந்தர்கள் என பல்வேறு விஷயங்களை அவரு சிலப்பதிகாரத்துல எடுத்து கையாண்டிருக்காரு.
0: ஆமா ஐயா, அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் கண்ணகி கோவலன் வரும்போது அந்த மதிலில் உள்ள கொடிகள் எல்லாவும் இங்கே வராதீர்கள் என்று அவர்களை தடுப்பது போல, அந்த கொடிகள் வரவேண்டாம் வரவேண்டாம் என்று சொல்வது போல பாடல் அமைத்திருக்கிறது.
1: நிச்சயமா, அதாவது காற்றின் திசைக்கு தகுந்த மாதிரி கொடி வந்து அசைந்தாடும், ஆனா அது ஒரு எச்சரிக்கை மணியை வந்து சொல்லுது அப்படிங்கறத வந்து எப்படி அவர் சிந்திச்சிருக்காரு பாருங்க. அந்த காலத்துல வந்து ஒரு நகரம்ல என்ன நடந்தது, ஊர்னா என்ன, இப்ப குறிப்பா கடற்கரை ஓர பகுதிகளில் என்னென்ன வியாபாரம் நடந்தது, பொன்னு வைரம் வைடூரியம் இந்த மாதிரி ஆபரணங்கள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க, பல்வேறு விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, கண்ணகிய வந்து அவர் புகழ்ந்து பாடின பாடலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, அடுத்து அவர் வந்து காவிரியின் சிறப்பு, ஏன்னா காவிரி அப்படிங்கிறது தஞ்சை பகுதியில டெல்டா மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மக்களோடு பின்னி பிணைந்த ஒரு தாய் மாதிரி அந்த மக்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது காவிரி. அந்த காவிரிய பத்தி அவர் என்ன பாடியிருக்காரு, கோவலனே சந்தத்துடன் பாடுற மாதிரி பாட்டு அது, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதாவது காணல் வரி என்ற தலைப்பிலே அவர் எழுதிய மிக அற்புதமான பாடல். கண்ணகியும் மாதவியும் பிரியக்கூடிய ஒரு இடம் கோவலன் இசையில் வல்லவன். அதே மாதிரி மாதவியும் இசை மற்றும் எல்லா நுணுக்கங்களையும் கற்றவன், அதனால் தான் கற்றவரே கற்றவர் காமுறுவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருவரும் தங்களை இணைத்துக் கொண்டார். 12 வருடங்கள் மாதவியோடு குடும்பம் நடத்தினான் கோவலன். அவன் தன்னை மறந்து அந்த வரி பாடல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடலை யாழில் இசைத்து அந்த பாடலை பாடுகிறான். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயக்கண்ணால் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி, மண்ணும் மாலை வெண்குடையான் வளையா செங்கல் அது ஓச்சி, கண்ணி தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கண்ணி தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணால் மண்ணும் மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி என்று மிக அற்புதமாக, அவன் காதலில் இருந்தாலும் கூட அந்நாட்டில் வாழ்ந்த சோழ மன்னனை அவனுடைய சிறப்பை, அவன் காவிரியை தாண்டி கங்கை வரை சென்று அவன் வெற்றி கொடி நாட்டினான் என்பதை இந்த காதல் பாடல் மூலமாகவும் தன்னுடைய நாட்டின் பற்றை விளக்குகிறான். அது மட்டுமல்ல, அந்த காவிரி வந்து அந்த தஞ்சை நகர் முழுக்க மக்கள் எல்லாம் செழிப்போடு வாழ்கிறாள் என்பதை காட்டுவதற்காக உழவர் ஓதை மதகோதை உடைநீர் ஓதை தன்பதங்கொள், தன் குளிர்ச்சி பொருந்திய பாதங்கள் குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்க, விழவர் ஓதை சிறந்து ஆர்ப்ப நடந்தாய் வாழி காவேரி, அது நடக்கணும், அது ஓடிக்கணும் இருந்தா உழவர்களுக்கு பயன் தராது, அதெல்லாம் நடந்தாய் வாழி அப்படின்ற வார்த்தையை போட எவ்வளவு அற்புதமான அந்த

0: இல்ல, இதுல இன்னொரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு நதியும் வந்து மலைப்பகுதிகளில் தான் ஓடி வரும், ஆனா சமவெளி பகுதிகள் வந்தோம்னா அதனுடைய வேகம் குறைஞ்சிரும். இப்ப வந்து திருச்சிக்கு கிழக்க பார்த்தோம்னா சமவெளி பகுதிகளில் வந்து காவிரி மெதுவாக தான் போகுது. அப்ப அந்த மெதுவாக போகக்கூடிய காவிரியை வந்து அவர் நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்று வந்து காவேரி அப்படின்னா அதுக்கு பொன்னின் கூட ஒரு பேர் உண்டு. ஏன்னா பொன் போன்று மின்னக்கூடிய ஏதோ ஒரு தனிமங்கள் தண்ணியில கீழே இருந்திருக்கு. அந்த காலத்துல தங்கமாக தான் அது இருந்திருக்கணும்.
1: ஏன்னா இன்னைக்கு வந்து சொல்றாங்க,
0: ஆமா இன்னைக்கு காவேரி தோன்றுன அந்த குடகு மலை பக்கத்துல தங்க சுரங்கம் இருக்குது, கோலார் தங்க சுரங்கம் நம்ம சொல்றோமே. அப்ப இயற்கையிலேயே அந்த பகுதிகளில் வந்து தங்கம் மண்ணுக்குள்ள இருந்திருக்கு. அந்த மண்ணுக்குள்ள இருந்த தங்கம் வந்து நீரினால் அடித்து வரப்பட்டு காவேரியில வந்து தங்க துகள்கள் மின்னி கொண்டு போயிருக்குது. அதனாலதான் பொன்னி அப்படிங்கிற ஒரு பேரும் காவேரிக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதுல இன்னொரு நான்கு வரையும் இருக்கு, அதையும் நீங்க சொல்லிடுங்களேன்.
1: அதாவது விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்த எல்லாம் வாய்க்காவா மழவர் ஓதை வளவந்தன் வளவன் என்று சொல்லக்கூடிய அவன் மன்னனை சொல்றாங்க. வளவந்தன் வளனே அவனுடைய வளம் வாழி காவேரி என்று நாட்டையும் மன்னனையும் சிறப்பித்து முடிக்கிறார். இப்படி உழவர் என்று சொல்லும் போது கூட மன்னனை அதனோடு இணைத்து பாடுகின்ற அந்த சிறப்பு சோழ மன்னரை மட்டுமே இப்படி பாடவில்லை, மூன்று மன்னர்களையும் சமநோக்கோடு அவருடைய வீரத்தையும் அவருடைய கொடைத்தன்மையும் அவருடைய ஆட்சி முறையும் சிறப்பாக விளக்குகிறார் மூன்று மன்னர்களையும்.
0: நிச்சயமா, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க வளவன் அப்படின்னு சொல்றது வந்து திருமாவளவன் அப்படிங்கிற கரிகார் சோழனை தான் ஒரு சொல்ல
1: வரதான். ஏன்னா இவருக்கு முன்னோடி கரிகால் சோழன் தானே, கரிகால் சோழனையே அவர் விழித்து அவருடைய புகழ் வாழ்க என்று பாடுகிறார்.
0: இந்த நேரத்துல ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: அதாவது நடந்தாய் வாழி காவேரி என்று மிக அற்புதமாக சீர்காழி கோவிந்தராஜன் மிக அழகாக பாடியிருப்பார்.
0: அவரே நடிச்சிருப்பார். ஏன்னா அகத்தியர் வந்து கொஞ்சம் குள்ளமானவர் அப்படின்னு நம்ம எல்லாம் ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இவரும் கொஞ்சம் குள்ளமானவர், அப்ப இவருக்கு அது பொருத்தமான வேடமா அமைஞ்சிருந்தது. ஆக்ரோஷமான அந்த பெரும் குரல் எடுத்து அந்த பாடலை அவர் பாடியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான பாடல். அந்த பாடலை இப்ப நேயர்களோட சேர்ந்து நாமும் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: நடந்த

0: எனக்கு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணுங்க ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
0: பொதுவா இன்றைய காலகட்டத்தில் ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா வந்து அதுக்கு நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அந்த கட்டடம் வந்து எந்த அளவுக்கு தாங்கும் தன்மை என்ன, பல்வேறு விஷயங்களை பொறியாளர்கள் பார்க்கறாங்க. ஆனா இளங்கோடிகள் அவர் காலத்திலேயே ஒரு அரங்குனா அது எப்படி இருக்கணும், அது குறிப்பா ஆடல் அரங்குனா அதுக்கு நீளம் எவ்வளவு இருக்கணும், அகலம் எவ்வளவு இருக்கணும், ஏன்னா அந்த ஸ்டேஜிங்கிறது வந்து அவங்க அதை செய்யறதுக்கு வந்து தகுதியான இடமா இருக்கணும். ஏன்னா திடீர்னு உழுந்துடக்கூடாது, சாஞ்சிடக்கூடாது, எல்லா விஷயமும் பார்க்கணும் இல்லையா. அந்த மாதவி ஆடல் நிகழ்த்திய அரங்கத்தினுடைய அமைப்பு, அளவு, வலிவு, பொலிவு இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. இன்றைய பொறியாளர்களுக்கு இந்த அளவுகள் வந்து இப்ப அறிவியல் முன்னேற்றம் வந்து போச்சு, தொழில்நுட்பம் முன்னேற்றம் வந்து போச்சு, அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்யறாங்க. ஆனா அந்த காலத்திலேயே வந்து இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் இதெல்லாம் கரெக்ட் சுட்டி காட்டி சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த நயத்தை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன்.
1: அதாவது தலைக்கோழி பட்டம் என்ற ஒரு பட்டத்தை மாதவிக்கு வழங்குவதற்காக அந்த சோழ மன்னன் பெரிய விழா எடுத்து எதிரி மன்னனை வீழ்த்திய அந்த ஒரு குடையை எடுத்து வந்து அந்த தலைக்கோழி அந்த கொடியை நாட்டி அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்காக அது வழிமுறைகளை வைத்து மூங்கிலை எந்த அளவுக்கு வெட்ட வேண்டும், அது எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும், எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும், திரைச்சியலை எங்கு தொங்க வேண்டும், ஒளி எந்த பகுதி போக வேண்டும் என்பதை எல்லாம் விளக்கமாக, அது மட்டுமல்ல அந்த அரங்கத்திற்கு எதிரே முதல் வரிசையில் யார் அமர வேண்டும், இரண்டாம் வரிசையில் யார் அமர வேண்டும் என்ற விதிமுறைகளோடு அந்த தலைமை ஆடனங்கு வலப்புறத்தில் நின்று இருக்க வேண்டும், அவளுக்கு தோழிகள் வந்து இடப்புறத்தில் நின்று ஆட வேண்டும், எப்படி கை குவித்து ஆட வேண்டும் என்பதையெல்லாம் மிக விளக்கமாக தன்னுடைய அந்த பகுதியில் ஆடல் அரங்கின் அளவில் என்ற வகையில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆடல் அரங்கு எந்த அளவில் எப்படி இருக்க வேண்டும், சிற்ப நூலாசிரியர் வகுத்த குற்றமற்ற ஒரு நிலத்தில் இருக்க வேண்டும், அரங்கிற்காக வகுத்துக் கொள்ளப்பட்ட அந்த இடம் புண்ணிய மலை என்று சொல்லப்படும் பொதிகை மலையில் தோன்றிய மூங்கிலை கொண்டு அந்த கணுக்கால் என்று சொல்லுவாங்க, அந்த கண்ணுக்கு கண் ஒரு சான் என்று வளர்ந்த மரத்தை கொண்டு 24 விரல் அளவுள்ளதாக நறுக்கி அளவுகோல் செய்யப்பட்டு அக்கோளால் 7 கோல் அளவு அகலம் கொண்டதாகவும் 8 கோல் நீளம் கொண்டதாகவும் இருக்கும் பகுதியை செய்ய வேண்டும். மேல் பகுதி பலகைக்கும் தலைப்பாகைக்கும் இடையே 4 கோல் அளவுக்கு கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அரங்கத்தில் அளவுக்கேற்ப 2 வாயில்களை, அதாவது ஒரு வாயில் வருவதற்கும் மறுவாயில் போவதற்கும் என்று 2 வாயில்களை அமைக்க வேண்டும் என்றும் அவை மிக சிறப்பான வேலைப்பாடுகளாக விளங்க செய்தல் வேண்டும் என்றும் அரங்கத்தின் மீது வர்ண பூதங்கள் உருவங்களை அழகாக வரைந்து 4 இடங்களில் வைக்க வேண்டும் என்றும் மேலும் தூண்களின் நிழல் அரங்கத்தில் படியாதவாறு வண்ண நிலை விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் என்றும் பின்பு அந்த தூண் அருகில் பெரிய திரைசீலைகளை தொங்கவிட வேண்டும் என்றும் 2 வலப்பக்க தூண்களில் பெருமுக திரைசீலையும் மேற்கட்டு திரைசீலையாக காத்து வரும் திரைசீலையும் அமைக்க கூறினார். அடுத்து சித்திரக்கலை விளங்கும் வேலைப்பாடு மிக்க விதானத்தை அமைத்தல் வேண்டும் என்றார். பின்பு உயர்ந்து விளங்கும் ஆணிப்பொன் முத்து மாலைகளையும் அழகிய மலர் மாலைகளையும் ஆங்காங்கு தொங்க விட வேண்டும். இப்படி ஒரு அரங்கை அழகாக அமைக்க வேண்டும் என்று பின்வருவர்களுக்கு ஒரு இலக்கணமாக அவர் திகழ்கிறார் என்றால் வியப்பில்லை ஐயா.
0: ஆடல் ஆசிரியன், இசையாளன், கவிஞன், குழலோன் குழல் ஊதுறவங்க, யாழிசை செய்யறவங்க, இசை அமைப்பாளன், இசை கருவி இயக்குவோர், ஆடல் நிகழ்த்துபவர்கள், ஆடல் மகளிர், எல்லாரும் எங்கெங்க என்னென்ன வேலைகளை செய்யணும் அப்படிங்கறதையும் அவர் எழுதியிருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஸ்டேஜ் எப்படின்னு சொன்னீங்க, அவர் வந்து யாராரு எங்கெங்க உட்காரும், இப்ப நம்ம வந்து ஒரு நாடகமே இப்ப பாக்குறோம்னு வச்சுங்களேன், நம்ம இதெல்லாம் பாக்கலாம். இசைக்கர் யோசிக்கிறப்பங்க எங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க ஒரு பக்கமா உட்காந்துருப்பாங்க. அப்புறம் நேரடியா நமக்கு தோன்றவங்க ஆடல் மகளிர் தோன்றுவாங்க, பாட்டு படிக்கிறவங்க அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. இப்படி நம்ம பாக்குறோம் இல்லையா, இது அந்த காலத்திலேயே ஒரு

0: அந்த முதன் முதலே அவர் எழுதியிருக்காரு பாருங்க,
1: அந்த இசை மீட்டுபவருக்கு குயிலுவர் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்காரு. அந்த ஆடல் அணங்கு தலைமை அணங்கு கூட இருக்கிறவங்க தோரி மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காரு. இப்படி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நுண்மையாக நுணுக்கமாக ஒவ்வொரு வேலையை வழங்கி அந்த நாடகம் அந்த ஆடல் அரங்கு சிறப்புற என்ன அரசர் வரக்கூடிய இடம் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய அழகான ஒரு கட்டமைப்போடு இங்கு நமக்கு எல்லாம் உரைக்கிறார் ஐயா.
0: இப்ப நம்ம அடுத்ததா நடனக்கலை, அதை பத்தி இளங்கோடிகள் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது சம்பந்தமான செய்திகள் சொல்லுங்களையா.
1: நடனம் என்பது நடனம் ஆடக்கூடிய மகளும் சரி நடன ஆசிரியரும் சரி இயல் என்று சொல்லக்கூடிய அந்த வகையாக நுணுக்கமான பாடல்களையும் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் மற்றும் அந்த தாள வகைகளை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் மற்றும் இசை குழலாக இருந்தாலும் சரி யாழாக இருந்தாலும் சரி அந்த வகைகளை மீட்டக்கூடிய அந்த அறிவு அவங்களுக்கு இருந்தாலும் ஆசிரியரும் சரி அந்த ஆடக்கூடிய தலைமை ஆடனங்கும் சரி அவர்கள் அந்த கைகள் எப்படி குவிக்க வேண்டும் கைகளால் எப்படி சைகை செய்ய வேண்டும் இப்படி அந்த அசைவுகள் எல்லாம் அதில் ஆழமாக இருந்தால்தான் இருவருக்கும் அந்த ஆடலை செய்ய முடியும் என்பதை அழகாக நமக்கு எல்லாம் உரைக்கிறார். அதாவது இரண்டு வகை கூத்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது அகக்கூத்து புறக்கூத்து என்று சொல்லக்கூடிய இரு வகை கூத்தின் இயல்பும் அறிந்து அப்படின்னு சொல்றாரு. அந்த பாடல் அவர் சொல்லக்கூடியது இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து பல வகை கூத்தின் விளக்கினின் புணர்ந்து பதினோரு ஆடலும் ஆடல் வகை வந்து பதினோரு ஆடல் சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோரான இளங்கோடிகள் சொல்கிறார். விதிமான் கொள்கையின் விளங்க அறிந்து ஆங்கு ஆடலும் பாடலும் பாணியும் தூக்கும் கூடிய நெறியில் கொளுத்தும் காலை பிண்டியும் பிணையும் எழுக்கையும் தொழிற்கையும் கொண்ட வகை அறிந்து கூத்து ஒரு காலை கூடை செய்தகை வாரத்து களைதலும் வாரம் செய்தகை கூடையில் களைதலும் பிண்டி செய்தகை ஆடலில் களைதலும் ஆடல் செய்தகை பிண்டியில் களைதலும் குறவையும் வரியும் விரவள செலுத்தி ஆடற்கு அமைந்த ஆசான் தன்னுடும் என்று அழகாக ஆடல் கலையின் வகைகளை நமக்கு விளக்குகிறார் ஐயா.
0: நீங்க வந்து இருவகை கூத்துன்னு சொன்னீங்க, ஆனா அவரே வந்து சாந்தி கூத்து வசை கூத்து புகழ் கூத்து வரி வினோத கூத்து இயல்பு கூத்து இதெல்லாம் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. அதே மாதிரி நீங்க 11 வகை ஆடல்கள் சொன்னீங்க. இப்பயும் நம்ம பகுதிகள் எல்லாம் இப்போ கரகாட்டத்திலிருந்து மயிலாட்டத்திலிருந்து குடையாட்டம் பல்வேறு ஆட்டங்கள் இப்பயும் வந்து நம்ம நடைமுறையில இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா அவர் 11 வகை ஆட்டம் சொல்லியிருக்காரு. இதுல வந்து இப்ப நீங்க நடனக்கலை அப்படின்னாவே நம்ம மாதவிய பிரிச்சு பேசிட முடியாது. நடனத்துக்கு பெயர் போன ஒரு விஷயம் என்னன்னா மாதவி தான். மாதவி குளித்தெழுந்த அந்த பங்கைய தடாகம், தடாகம்னா குளம் தான் சொல்லலாம், குளிர்ந்த நீருடைய இடம், அதுல ஊறி மிதந்த 32 வகை நறுமண பொருட்களை கூட அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்காருன்னா.
1: அது மட்டும் இல்ல ஐயா, அவள் அணிந்த நகைகளை இன்று நாம் வகைப்படுத்தவும் முடியாது, அவ்வளவு வகையான நகைகளை அணிந்தாள் அப்படி என்று அவர் குறிப்பிடுகிறார்.
0: இந்த நேரத்துல ஒரு பாடல் சொல்லுங்க, அந்த திரைப்பட பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து.
1: மாதவி மயிலால் தொகை விரித்தால் என்று வாளி எழுதிய இருமலர்கள் படத்திலே சிவாஜி கணேசன் பத்மினி அற்புதமான அந்த பாடல் வந்து நம்ம எல்லாம் மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய பாடல்.
0: இந்த இடத்துல வந்து நாட்டியம்னா நம்ம மாதவின்னு சொன்னோமோ நாட்டிய பேரொளி வந்து பத்மினி தான். அப்ப அந்த பாடல் இப்ப ஒரு பொருத்தமான பாடலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: மாதவி

0: பாடலுக்கு முன்னாடி வந்து இளங்கோ அடிகளின் பன்முகத்திறன் பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்துட்டே வரோம். இப்ப நம்ம கடைசியா வந்து நடனக்கலை பத்தி அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க?
1: அடுத்து வந்து அவர் நவரத்னங்களின் வகைகளை பற்றி இவ்வளவு விரிவாக நம்முடைய இலக்கியங்கள் எதிலே சொல்லல இன்று வரை. அந்த நவரத்தினங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நவரத்தினங்கள் முத்து மட்டுமே,
0: அதை வந்து சாணம் பிடிக்க முடியாது, அதாவது அதை வெட்டுறது கிடையாது. நவமணிகள் தான்,
1: மணிகள்னா எல்லாம் வெட்டி அதை அழகுபடுத்துறது தான். ஆனா அதில் விளக்கு பெற்றது முத்து மட்டுமே. அதனாலதான் முத்துக்கு முதலிடம் கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள்.
0: அது இயற்கையா வென்ற தோன்றது,
1: இயற்கையில் தோன்றது,
0: சிப்பிக்குள் முத்து தானே.
1: ஆமா, இப்படி இந்த நவரத்தினங்களின் வகைகள், அதில் உள்ள 11 குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு
0: குற்றம் குறைன்னு எடுத்துக்கலாம்.
1: ஆமா, அதை இல்லாத நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப

0: அப்படி குறையுள்ள ஒரு நவரத்தினத்தின் வகைகளை நாம் தேர்ந்தெடுத்தால் நமக்கு ஊறு விளைவிக்கும், நம்முடைய குடும்பத்துக்கு ஊறு விளைவிக்கும் என்று சான்றோர்கள் நமக்கு சொல்லி
1: இருக்கிறார்கள்.
0: கூற்று சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய நிழல் தன்மை, அதாவது நீர் ஓட்டம், இப்படி சொல்லக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி ஒரு நவரத்தன கல்லை நம்ம வாங்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அது பொன் வகைகள்ல, அதாவது நாலு வகை பொன்னாக அது வகைப்படுத்தி இருக்கிறார். அது சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சம்பூனதம் என்று நான்கு வகை பொன்களாக சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சம்பூனதம் என ஓங்கிய கொள்கையின் பொலந்தெறி மாக்கள் களங்கிழி தாங்கு இளங்கொடி எடுக்கும் நலங்கிளர் வீதியும். அந்த வீதியில் போனா எந்த பொண்ணு எந்த இடத்துக்கு கிடைக்கும் என்பது தெரியும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான நகரம் என்று மதுரை விவரிக்கிறார்.
1: தங்கம் வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டது,
0: நாலு வகை தங்கம் நம்மளுக்கு தெரியாது. அந்த நாலு வகை தங்கத்தையும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல ஐயா, அங்க மதுரையின் வீதியை சொல்லும் போது அந்த மதுரை வீதியிலே யானைகள் வருகின்றது. இங்க மதுரைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் குதித்து அந்த யானைகளை பார்க்கிறது என்று சொன்னால், அந்த வெயில் நாள்களிலே அந்த கேரளத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் தீப்பிடிக்கும் என்று கருதி அவர்கள் இருக்கிற யானைகளில் எல்லாம் மதுரை நகரிலே ஓட்டிட்டு வந்து அழகுற செல்வார்கள் என்பது இந்த மதுரை நகரை அழகுற காட்டுகிறார். மதுரை நகரை அவர் காட்டியது போல வேறு யாரும் எந்த இலக்கியத்திலும் காட்டவில்லை. மிக அற்புதமாக ஒவ்வொரு வணிக வீதிகளாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, நாம் இன்று ஒரு கடைக்கு பெயர் வைக்கிறோம் என்று சொல்கிறோம், அது 2300 வருடங்களுக்கு முன்பாக சிலப்பதிகாரத்தில் இந்த கடை அப்படி என்று விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நமக்கெல்லாம் விளக்கிறார். இப்படி நுணுக்கமாக ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு இளங்கோவடிகள் தன்னுடைய காதைகள் மூலம், அதாவது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நகரின் பெருமைகளையும் அதில் உள்ள சிறப்புகளையும் அங்கு நடக்கக்கூடிய மூன்று நிகழ்வுகளையும் மிக அற்புதமாக நமக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறார்.
1: இன்னொன்று வந்து கோவலன் கண்ணகி காலத்தில் அரசர்கள் கூட வந்து இவங்கள்ட்ட வந்து சில விஷயங்களுக்கு, அதாவது செல்வம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அரசர்களை விட செல்வந்தர்களா வந்து இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறதையும் சிலப்பதிகாரத்தில்.
0: கோவலனுடைய தந்தையார் மாசாத்துவான் என்று சொல்லக்கூடியவன் ஒரு அரசருக்கு நிகராக செல்வத்தை வைத்திருந்தார். அரசர்களுக்கே ஒரு நெருக்கடி வரும்போது இவர்கள் கொடுத்து அந்த அரசை சமப்படுத்துவார்கள் என்று சிலப்பதிகாரத்தில் கூறியிருக்கார். மாசாத்துவானும் சரி, கண்ணகியுடைய அப்பா அவரும் சரி, மிக செழுமையாக வாழ்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, ஈகை தன்மை உடையவர்களாக வணிகர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற மிக அற்புதமான செய்திகள் எல்லாம் வஞ்சிக் காண்டத்தில் இவர்களை பற்றி மிக விளக்கமாக விளக்கியிருக்கிறார்.
1: அதாவது கோவலன் வந்து வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் அவற்றில் இருந்த செல்வங்கள் வந்து மிகப்பெரிய செல்வங்கள் தான். ஒரு மாணிக்க பரலுடைய அந்த கால் சிலம்பு வந்து அது ஒரு அரசன்ட்ட கூட இல்லாது, ஏன்னா வந்து பாண்டிய மன்னன்ட்ட கூட அது இல்லை.
0: இல்ல,
1: அப்ப அந்த அளவுக்கு செல்வம் பொருந்திய ஒரு விஷயம்தான். அதாவது பல்வேறு விதங்கள்
0: ஒரு சிலம்பை வைத்து வணிகம் செய்யலாம்னா அப்போ அது எவ்வளவு செல்வ செழிப்புமிக்க மதிப்பு மிக்க ஒரு பொருளாக இருந்தது இல்லைங்களா?
1: மாதவி அணிந்த அணிகலன்களை பத்தி பார்க்கும்போது, கால் விரல்களில் மகரவாய் மோதிரம், பீலி காலாழி துளங்க அவள் கால்களில் பரியகம், நூபுரம் பாடகம் சதுங்கை சினுங்க, குரங்கு செறி ஒடுங்க ஆடை மீது முத்தரை விளங்க, தோள்களில் கண்டிகையும் முத்து வளையும் மினுங்க, முன் கைகள் இரண்டில் சூடகம் செம்பொன் வளை வாழ்வளை, பவழ பல்வகை குழுங்க கை விரல்களில் முடக்கு மோதிரம் கிளர்மணி, மகரத தாள் செறி விளங்க கழுத்தில் சங்கிலி முன் தொடர் பூண்ணான், புனை வினை பொழிய பிடரில் முத்துக்கோவை ஒளிர, காதுகளில் நீல குதம்பை வைர குதம்பை அடங்க, தலையில் வலம்புரி தொய்யகம் புல்லகம் அணிந்து, 20க்கு மேற்பட்ட பொன் நகைகள் பொழியும் புன்னகை அரசியாக மாதவிய வந்து அவர் காட்டுறது.
0: ரொம்ப
1: இப்படி எல்லாம் ஒரு பெண் இவ்வளவு நகைகளை அணிஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது,
0: அதாவது அவர் ஆச்சரியமா அரசனுக்கு ஈடாக அங்க வாழ்ந்திருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இது போல நகைகள் எல்லாம் சொல்றாங்க.
1: எனக்கு என்ன முக்கியமான ஒரு செய்தி, என்னன்னா, பொதுவா வந்து இன்றைய காலகட்டத்தில் திரைக்கதைகளில் வந்து ஃபிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு முன் கதையை கொண்டு வந்து பின்னாடி காட்டுவாங்க. அப்படியே நினைச்சு பார்க்குற மாதிரி அப்படியே சுருள் சுருளாக ஓடும். அப்புறம் பார்த்தா பின்னாடி வந்து சின்ன வயசில் நடந்த ஒரு கதையை கொண்டு வந்து இப்போ சொல்லுவாங்க. இந்த முறையை வந்து சிலப்பதிகாரத்தில்

0: வந்து இளங்கோவடிகள் கையாண்டிருக்காருங்கிறதே ஒரு ஆச்சரியமான செய்தி. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச எந்த காப்பியத்திலும் இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த நாடகம் அப்படிங்கிற அந்த வடிவு, அதை திரைக்கதை மாதிரி சொல்றாரு இல்லையா, அந்த பாங்கு, இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன்.
1: அதாவது சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் கவுந்தியடிகள் கண்ணகி மற்றும் கோவலன் வீட்டில் இருக்க அந்த புறஞ்சேரி இருத்த காதையில அங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கவுந்தி அடிகளை தேடி ஒரு பெரியவர் வரார். அப்போதுதான் வந்து கோவலன் அவருடைய தந்தையார், கண்ணகி அவருடைய தந்தையார், இவர்கள் எல்லாம் சிறப்புகளை சொல்லி

0: எந்த இடத்திலும் சொல்லாத அவர் பிளாஷ்பேக் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த கதை அமைப்பை இங்குதான் சொல்கிறார். அதுவரை மணிமேகலை பற்றி எந்த கதையும், அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்ற அந்த நிகழ்வுகளை கூறவே இல்லை. இப்படி மிக அற்புதமாக நுணுக்கமாக ஒவ்வொரு செயலிலும் இளங்கோடிகள் மிக அழகாக தன்னுடைய செயலை செய்கிறார்.
1: இன்னொரு விஷயம் என்னன்னா, கணவன் வந்து கொலையுண்டான் அப்படிங்கிற அந்த செய்தி கேட்டு அவள் பொங்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் வந்து அரசனின் ஆணைப்படி கள்வன் அப்படின்னு குற்றம் சாட்டி தன்னுடைய கணவன் வந்து கொல்லப்பட்டு விட்டான் அப்படிங்கிற செய்தி கேட்டு மதுரையில பொதுமக்கள்கிட்டலாம் ஆவேசப்படுறான், பாக்குறவங்கள்ட்டலாம் ஆவேசப்படுறான், இந்த நகரத்துல தெய்வம் இருக்கா அப்படின்லாம் கேட்கிறான். அந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன்னா நாடக காட்சியில உச்சகட்டமா இருக்கும் அது.
0: அந்த ஐயை என்று சொல்லக்கூடிய வாழ்ந்த வீட்டிலிருந்து அந்த பெண் வந்து இவருக்கு சொல்றா, என்னுடைய கணவன் வந்து இந்த மாதிரி விட்டுண்டான், நீங்க போய் பாருங்க அப்படின்னு அழுது கொண்டே சொல்கிறார். அழுது கொண்டே சொல்றது கேட்டு தாங்க உடைய துயரத்தை, ஐயோ என்னுடைய கணவன் எந்த தவறும் செய்யாதவராச்சே, இப்படி வந்து இந்த மதுரை நகரில் வந்து இப்படி கொலைக்கலப்பட்டாரு என்று அந்த ஆவேசம் அவருடைய பாடலில் எப்படி வருகிறது என்றால், இங்க பெண்கள் வாழ்ந்தார்களா இந்த ஊர்ல, கொண்ட கொள்ளரும் உரிமை தாங்குறும் பெண்டீரும் உண்டுகோள் பெண்டீரும் உண்டுகோள்,
1: இந்த அடுக்கு மொழியை வந்து அவர் கையாண்டிருக்காரு.
0: ஆமா ஆமா ஆமா, இது ஒன்னு அழுத்தி சொல்லும் போதுதான் அதனுடைய வீரியம் தெரியும். ரெண்டு முறை
1: அதை
0: பயன்படுத்தி இருக்காரு. சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள், இங்க இங்க படிச்சவங்க பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருக்காங்களா இந்த ஊர்ல, இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்றதுக்காக சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள். ஈன்ற குழவி எடுத்து வளர்க்கும், அதாவது ஒருவனுடைய குழந்தை எடுத்து வளர்த்தவரும் இந்த ஊர்ல இருக்காங்களா, என்னுடைய கணவன் கோவலன் வந்து அவன் ஒரு பிள்ளை இல்லையா அவங்களுக்கு, இந்த ஊர்ல வந்து விட்டுப்பட்டு சாகிறானே அப்படி என்று சொல்லக்கூடிய சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள் என்று சொல்லி தெய்வமும் உண்டுகோள், தெய்வம் இருக்கிறதா இந்த ஊர்ல, தெய்வம் இருந்தா இந்த நீதியை தவற விட்டு இருப்பானா இந்த மன்னன், தெய்வமும் உண்டுகோள் தெய்வமும் உண்டுகோள், இந்நகரில் கற்புடைய பெண்களும் இருக்கிறார்களா அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த சொல்லில் அந்த விளக்கம் சொல்லும் போது, தம் உள்ளத்தில் கொண்ட கணவன் உற்ற துன்பத்தினை பொறுத்து கொள்ளக்கூடிய கற்புடைய பெண்களும் இந்த நகரில் உள்ளார்களா என்று அறச்சீற்றம் கொள்ளக்கூடிய அந்த கண்ணகியின் அற்புதமான அந்த நிகழ்வினை எப்படி எடுத்து சொல்ல முடியும்.
1: அது நடிப்புடன் கூடிய நாடக காட்சியை வந்து நம்ம பாக்குறோம்
0: இல்லையா, இப்ப காட்டுகிறார்
1: வந்து உண்மையிலேயே கண்ணகி எந்த அளவுக்கு போர்க்கோளம் பூண்டு அதை செஞ்சிருப்பாங்கிறத வரிகள்லயே காட்டுறாரு.
0: அவருடைய பாடல் எளிமையான பாடலாக, மற்ற பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கும், மக்களை சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு
1: புரியும்படி
0: புரியும்படி
1: எளிமையா சொல்லி
0: எளிமையா சொல்லியிருக்காரு.
1: இப்ப நம்ம நிறைவான கருத்துக்களை பேச போறோம் ஐயா, ஏன்னா கண்ணகி வந்து வழக்குரைத்தலோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல் ஏதாவது சொல்லுங்களேன்.
0: அதாவது திருவருட்செல்வர் என்ற படத்திலே இந்த மூன்று மன்னர்களை பற்றி மிக அற்புதமாக இவர் இளங்கோடிகள் சொன்னதை போன்ற அந்த ஏழு சிறைகளை நீக்கி ஒரு மன்னவன் வருவது போன்ற ஒரு அற்புதமான காட்சியை இந்த மன்னவன் வந்தானடி பாடலுக்கு ஈடாக வேறு எந்த பாடலையும் சொல்ல முடியாது.
1: அதுலயும் மன்னவனா வந்து சிவாஜி கணேசன், அவர் ஏற்கனவே சொல்லுவோம் நம்ம வந்து ஒரு ராஜ நடை நடந்து வருவாரு. இந்த பாடல் இப்ப நம்ம கண் முன்னாடியே வருது, அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டுட்டு நிறைவான கருத்துக்களை பேசலாம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். சிலப்பதிகாரம் வந்து பேசினா நம்ம விடிய விடிய பேசிட்டே இருக்கலாம், அவ்வளவு செய்திகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து நேரத்தை கருதி நம்ம முடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். எனக்கு என்னன்னா, அந்த கண்ணகி வழக்குரைத்தல் அந்த செய்தி ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி இல்லையா? அதை நீங்க சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: அதாவது கண்ணகி தன்னுடைய அந்த அடர்ந்தெழு குருதி அடங்கா பசுந்தனி வாயிலில் மங்கை வளர்ந்தெழுகனாய் தாய் அவள் கூந்தல் தலைவிரி கோளும் கையுறு சிலம்பும் மெய்யுடல் குருதி மேலவள் கரையாம் வேல்கை கொண்ட வெற்பினும் கொற்றவை செல்விழி தடக்கை சிறந்தவள் தோற்றம் சப்த கண்ணியின் சன்னதியிலியோல் ஒப்பிலா பிடாரி உற்றவோர் தோற்றம் ஞாழ இருளில் நன்னடம் புரியும் கோள விழியால் கொற்றவை தோற்றம் அன்றவள் அப்பால் அழலோடு நடமிடும் பொன்றால் காளி புதுப்பொழில் கொண்டவள் என்று அவளை எல்லாம் வர்ணித்து இப்படிப்பட்ட ஒரு அற்புத காளியாக தோற்றம் அளிக்கக்கூடிய ஒருவள் நம்முடைய அந்த அவைக்கு வெளியே நிற்கிறாள். நான் அழைத்து வரவா என்று வாயிற்குவன் அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அந்த கண்ணகி இரண்டு இடங்களில் அவளை வந்து தெய்வமாக காட்டக்கூடிய ஒன்று அந்த வாயில் காவலோன் சொல்வது, மற்றொன்று வந்து ஐயை கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அங்கு ஷாலினி என்ற சாமி ஆடக்கூடிய ஒரு பெண் இவள் வந்து காளியாக இருக்கிறாள் அவளை அங்கு கூறுகிறார்கள். இது நம்முடைய தமிழ் மரபின் தலை சிறந்த கற்புக்கரசியை அன்று இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி போற்றக்கூடிய கோயில்கள் இருந்தன. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அவளை வணங்கினார்கள் என்று அந்த கற்புக்கரசினுடைய வாழ்க்கையை மிக அழகாக நம்முடைய இளங்கோடிகள் சொல்லி அவரையும் தமிழையும் உயர்த்தி இருக்கிறார் என்றால் மிக இல்லையா?
0: ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க.

0: சிலப்பதிகாரத்தை வந்து முடிமன்னர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், தேசிய காப்பியம், கலை மிளிர் காப்பியம் இப்படி எல்லாம் வந்து சிலம்பு செல்வர் மாப்போசி சொன்னாரு. அது உண்மைதான். தமிழ்நாட்டு மக்களுக்கு காவிரி ஆறு அன்னை போல் இருந்து அமுதூட்டியது அப்படிங்கிறது உண்மை. சோழ நாட்டுக்கு காவிரி நாடு அப்படிங்கிற பெயரே இருந்துச்சு. உழவர்களை வந்து காவிரி தன் புதல்வர் அப்படின்னு கூட இளங்கோவடிகள் வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. பல்வேறு செய்திகள் பகிர்ந்துட்டீங்க. ஏன்னா இளங்கோ அடிகள் பன்முக திறன் உடையவர் அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டாம். அது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டோம். நிலையத்துக்கு வந்திருந்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் மிக்க நன்றி. வணக்கம் ஐயா.
1: நன்றி ஐயா. வணக்கம்.
2: இதுவரை இளங்கோவடிகளின் பன்முக திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். மயிலாடுதுறை த. செந்தில்குமார்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
4: ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு. எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
5: துப்பட்டாவை
4: தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க.
6: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும்.
7: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைந்த

0: ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம். இன்று நமது நிலையத்தில் வளவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசைமேடை என் ராமகிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 என்னுயிர் தோழி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை கவிஞர் குழந்தை அனிதா அவர்கள் வழங்குகிறார்கள். அதனைத் தொடர்ந்து நலமாய் வாழ யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பாலராஜ் அவர்கள் வழங்குகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கதை அரங்கம் வழங்குபவர் கவிதா அவர்கள், தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். ஒன்று 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 மதுரை தேன்றல். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி ஹிந்தி மொழி பாடம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 நமது பகல் நேர ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:30 மதுரை தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல் பூஜை திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 பன்னி செய்தி. 7:30 மண்ணும் மணியும் அறுவடை மின்சார் தொழில்நுட்பங்கள் குறித்து தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மன இயல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவச்செல்வி அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஆடு வளர்ப்பு குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனைகள், விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி. 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை இது இன்று நமது நிலையத்தில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: This is Akashwani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has said that the Jan Dhan Yojana has delivered unprecedented scale and transformative outcomes with an unparalleled impact. Under the Pradhan Mantri Jan Dhan Yojana, more than 59 crore accounts have been opened so far, with total deposits amounting to 3,17,000 crore rupees. The scheme was launched by Prime Minister Modi on this day in 2014. As the world's largest financial inclusion initiative, the scheme continues to redefine access to banking for all Indians. Under the scheme, 78% of the accounts have been opened in rural or semi-urban areas, and approximately 56% of accounts are owned by women. India is currently operating 24 nuclear power reactors across 7 sites with a total installed capacity of 8.78 gigawatt. According to Department of Atomic Energy, 9 additional reactors are under

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் என் ராமகிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். வெங்கட ரமண என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், லதாங்கி ராகம், ரூபக தாளம்.

0: இதுவரை எம் ராமகிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள், என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2014 ஆண்டு இதே நாளில் தொடங்கப்பட்ட

0: இந்த திட்டம் 12 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போடுவதாக அவர் கூறியுள்ளார். 59 கோடிக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டு 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் வங்கிக் கணக்கு வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் அரசின் மானியங்கள், நலத்திட்ட உதவிகள் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். ஊரக மற்றும் கிராமப்புற பகுதிகளில் 78% வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இதில் 56% கணக்குகள் பெண்களின் பெயரில் உள்ளதையும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான அடித்தளத்தை பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் உறுதி செய்திருப்பதாக கூறியுள்ளார். கோடிக்கணக்கான மக்களின் நிதி பாதுகாப்பை பிரதமரின் ஜன்தன் திட்டம் வகுத்து தந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இந்நாளையொட்டி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் அறிவாற்றலை கொண்டு செல்லும் பணியை சமஸ்கிருதம் காலங்கடந்து செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தத்துவம், நாகரீகம், கலாச்சார பாரம்பரிய அறிவாற்றல் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமஸ்கிருதம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள உலக சமஸ்கிருத தின வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் பாரம்பரிய சிந்தனையையும் ஆக்கத்திறனையும் அறிவாற்றலையும் சமஸ்கிருதம் மக்களுக்கு எடுத்துச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் நேர்மறையான மாற்றங்களை இம்மொழி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சமஸ்கிருத மொழியை அதிக அளவில் மக்கள் கற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் வேரூன்றியுள்ள ரக்ஷாபந்தன் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான அன்பையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தும் நாளாக இது உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில் அன்பின் வலிமையை வெளிப்படுத்தும் மகிழ்ச்சிகரமான ரக்ஷாபந்தன் திருவிழாவை கொண்டாடும் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டு மக்களிடையே மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொண்டுவரும் நாளாக ரக்ஷாபந்தன் அமையட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நல்லிணக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளும் ரக்ஷாபந்தன் நாளில் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதனிடையே பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் ரக்ஷாபந்தனையொட்டி நடைபெறும் விவசாயிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று பங்கேற்கிறார். அம்ரித்சரில் உள்ள பொற்கோவிலில் நாட்டிற்காகவும் பஞ்சாப் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் நடைபெறும் சேவா பூஜையிலும் அவர் பங்கேற்கிறார். திரு சிவராஜ் சிங் சௌஹான் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களிடையே உரையாற்றவும் திட்டமிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. கனடாவின் டொராண்டோ நகரில் நடைபெற்ற இந்தியா கனடா நிதி அமைச்சர்களின் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைக்கு பின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கனடா நிதியமைச்சர் பிரான்கைஸ் பிலிப் ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இவ்வாண்டு மார்ச் மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கனடா ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்திற்கு இவ்வாண்டு இறுதி வடிவம் கொடுக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார நிகழ்வுகள் மற்றும் இரு நாடுகளின் வெளியுறவுக் கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. வர்த்தகம், முதலீடு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது, நிதி மற்றும் வர்த்தக தொடர்புகளை வலுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் இருநாட்டு நிதி அமைச்சர்களும் விவாதித்தனர். 2030 இருதரப்பு வர்த்தகத்தை 70 பில்லியன் கனடா டாலராக உயர்த்துவது என்றும் நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க இந்தியா தயாராக உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.

நாட்டில் 8.78 கிகாவாட் மின் திறனுடன் 7 இடங்களில் 24 மின் உலைகள் செயல்பட்டு வருவதாக இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 9 அணுமின் உலைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் அணுசக்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும், மின் உற்பத்தி மட்டுமின்றி வேளாண்மை, மருத்துவம் மற்றும் தொழிலக பயன்பாட்டுக்கும் அணுசக்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அணுசக்தித்துறை கூறியுள்ளது. 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு 100 கிகாவாட் அணுமின் உற்பத்தி திறனை எட்டுவதற்கான அணுசக்தி இயக்கம் நடைமுறையில் உள்ளதாக

0: கால தயார் நிலை உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த வகையில் அணுமின் உற்பத்தி நாட்டில் நடைபெற்று வருவதாகவும் இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. வெங்காய தட்டுப்பாட்டை சமாளிக்க மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கிலிருந்து 450 டன் வெங்காயம் இன்று காலை கண்டா எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தில்லி கொண்டுவரப்பட்டது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தேவையான அளவு வெங்காயம் மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கொல்கத்தா, எர்ணாகுளம், குவஹாத்தி, வாரணாசி, லக்னோ, பட்னா, சண்டிகர், ஜம்மு மற்றும் அம்ரிட்சர் நகரங்களில் தட்டுப்பாடின்றி வெங்காயம் கிடைக்க சரக்கு லாரிகள் மூலம் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் உள்ள கேந்திரிய பண்டார் ரேஷன் கடைகள் மற்றும் வாகனங்கள் மூலம் கிலோ 35 ரூபாய்க்கு வெங்காய விற்பனை நேற்று முதல் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்புக் குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள குழப்பம் காரணமாக எரிபொருளின் விலை உயர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். 41 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், மாவட்டங்களில் உற்பத்தியாகும் பிரத்யேக பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சென்னையில் இன்னும் ஓரிரு நாட்களில் பசுமை அங்காடிகள் மூலம் உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். அசாம் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் 76 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி காவல்துறையின் வடக்கு சரக சிறப்பு காவல் படையினர் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ISI அமைப்புக்கு ஆதரவான சமூக வலைதளத்தை முடக்கியுள்ளனர். கடந்த 2024 ஆண்டிலிருந்து பாகிஸ்தானின் புலனாய்வு அமைப்புக்கு சமூக ஊடகம் மூலமாக தகவல் அளித்து வந்ததையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து செல்போன் சிம் கார்டுகள் துபாய் வழியாக பாகிஸ்தானுக்கு கடத்தப்பட்டிருப்பதையும் அவர்கள் உறுதி செய்துள்ளனர். தாய்பேயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஜெஃப்ரே சு குவான் இ லீ இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினியா கிராக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபேபினோ கருணாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்புக் குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, ஆகாஷ்வாணி சென்னை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் முதல் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இதே வேகத்தில் இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் நாளை பலத்த காற்று வீசக்கூடும். 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பல பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மத்திய வங்கக் கடற்பரப்பின் சில

0: பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்பு உண்டு. 31ஆம் தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பல பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வீசக்கூடும். கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பு, மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் 31ஆம் தேதியன்று வீசக்கூடும். அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசும் வாய்ப்பு உண்டு. இந்நாட்களிலும் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்ட நத்தம் வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரியத்தலை முதல் வெம்பார் வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும், ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
2: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
2: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
2: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம். PB ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். இயற்றியவர் தமிழ் நம்பி, இசை TR பாப்பா.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
3: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு?

0: வச்சிருக்கீங்க?
1: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
0: அக்கா ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
0: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
1: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
0: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
0: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
1: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
0: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
6: சொல்லுங்க.
5: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
6: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
5: ஆனா அதை எப்படி பண்ணனும்?
6: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
5: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
6: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
5: அவ்வளவுதானா?
6: அவ்வளவுதான்,
5: புரிஞ்சிடுச்சு.
6: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
7: ஆர்பிஐ சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை விளம்பரங்கள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: providing reliable low-carbon electricity. The death toll in devastating Nepal-Tibet flash floods has risen to 392, while 1,468 people remain missing on both sides of the border. Nepalese authorities reported 910 people missing, while officials in Tibet said 558 people remained unaccounted for. Nepalese security personnel have evacuated more than 800 people from the affected districts. The catastrophe has triggered a major rescue effort by India, with External Affairs Ministry saying 290 Indian nationals in Nepal remain uncontactable. The missing Indians include hydropower workers and tourist groups from different states. External Affairs Ministry has also established a 24-hour control room to assist with the tracing and evacuation efforts. India has so far rescued 84 nationals. The flood threat in Bihar has for now receded following severe floods in Nepal. After a rise in the Gandak River's water flow on Wednesday night, the discharge has been declining since yesterday. As a precautionary measure, all 8 Gandak-affected districts have been kept on alert. Water Resources Department teams are maintaining round-the-clock surveillance and patrolling of the embankments. Finance Minister Nirmala Sitharaman will be on a 6-day visit to the United States beginning today. During her visit to US, she will travel to Chicago, Asheville, and New York. In Chicago, Finance Minister will participate in a roundtable conference with prominent investors and engage with the leading CEOs, presidents, and senior representatives of the private sector. Bilateral one-to-one meetings with CEOs and senior leadership of select companies in Chicago will also be held. The discussion will focus on India's investment opportunities, economic outlook, and areas for strengthening linkages with India's rapidly expanding startup and innovation ecosystem. Prime Minister Narendra Modi will visit the Central Asian country Uzbekistan tomorrow. He will be on a 2-day visit to the Tashkent city. During his visit, the Prime Minister will hold delegation-level talks with the President of Uzbekistan, Mr. Shavkat Mirziyoyev, to further strengthen the strategic partnership between the two countries. In Jammu and Kashmir, the annual Sri Amarnath Ji Yatra will officially culminate today with the traditional Chadi Mubarak ceremony at the Holy Cave Shrine. It will proceed to the Holy Cave today, where special prayers and traditional rituals will be performed. The annual Budha Amarnath Yatra will also culminate today. The IMD has issued an orange colour warning for heavy to very heavy rainfall, along with thunderstorms and lightning over Odisha and Bihar today. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள்.
3: இன்னைக்கு எந்த ஊருக்கு போறோம் அப்படின்னா, சாயர்புரத்துக்கு போறோம். அது எங்கே இருக்கு சாயர்புரம் அப்படின்னு கேட்குறீங்களா? தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் தான் இந்த சாயர்புரம்னு ஊர் இருக்கு. இந்த ஊருக்கு ஏன் சாயர்புரம் பேர் வந்திருக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு பெரிய ஆவலாக இருக்கிறோம். எப்படி வந்தது அப்படின்னா, போர்த்துகீசிய கிறித்துவ மறைப்பணியாளரான சாமுவேல் சாயர் அவர் வந்து இந்த சாயர்புரத்திற்கு வந்து அங்கே இறைப்பணி செய்வதற்காக வந்திருக்கிறார். அவர் வந்து கிறித்துவ மதம் பரப்புவதற்காக வந்த மறைப்பணியாளராக இருந்திருக்கிறார். அப்படி அவர் அங்க கிறித்துவர்களுடைய அமைதியான நல்வாழ்விற்காக ஒரு பரந்த நிலப்பகுதியை விலைக்கு வாங்கி அதில் அவர்களை குடியேறுவதற்கேற்ற பல வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூக பணிக்கும் அவருடைய இந்த தொண்டு உள்ளத்தையும் போற்றும் வகையிலும் பாராட்டும் வகையிலும் அங்கு வாழும் மக்கள் அந்த ஊருக்கு சாமுவேல் சாயரின் நினைவாக சாயர்புரம் என்றே பெயர் வைத்திருக்கிறதை நாம் வரலாற்றில் அறிகிறோம். புறம்

என்றால் பொதுவாக கிராமப்புறங்களில் நிறைய புறம் என்ற ஒற்றோடு ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் பார்ப்போம். அப்படிதான் இது சாமுவேல் சாயரின் நினைவாக இந்த ஊருக்கு சாயர்புரம் என்றே பெயர் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நிறைய அயல் நாட்டிலிருந்து கிறித்துவ மதத்தை பரப்புவதற்காக வந்த இறைப்பணியாளர்கள் இங்கே தங்கியிருந்து மதம் மட்டும் அல்லாமல் கல்வி பணியையும் நிறைய செய்திருக்கிறார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அப்படி தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய மேல்நாட்டு அறிஞர்களுள் வீரமாமுனிவர், கால்டுவெல் ஐயர், ஹென்ரிஸ் பாதிரியார் போல ஜி யு போப்பும் இங்கே 1844 திருமறை கல்லூரியை தொடங்கியிருக்கிறார் சாயர்புரத்தில். அப்படி அவர் தொடங்கிய கல்லூரி சமய பணிக்காக மட்டுமல்லாமல் அவர் கல்வி பணியையும் 2 கண்களாக போற்றி வந்திருக்கிறார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். கிபி 1839 தமிழகத்திற்கு வந்த இவர் தமிழக வரலாற்றிலும் தமிழ் மொழியின் வரலாற்றிலும் சிறந்த இடத்தை பெற்றுள்ளார் என்று நாம் அறிகிறோம். ஏனா திருக்குறள், நாலடியார் போன்ற நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இப்படி கல்விப்பணை செய்தவர்தான் ஜி யு போப். அவர் கிபி 1844 இந்த சாயர்புரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவியிருக்கிறார். பல ஐரோப்பிய மொழிகளை மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்பள்ளி வந்து கிறித்துவ மத குருக்களையும் ஆசிரியர்களையும் உருவாக்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கிபி 1846 சகல பரிசுத்தவான்கள் ஆலயத்தை ஜி யு போப் கட்டியிருக்கிறார். போர்த்துகீசியரின் வீழ்ச்சியை அடுத்து முத்து குளிக்கும் துறையில் டச்சுக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறாங்க. அது என்ன முத்து குளித்தல் அப்படின்னா, தூத்துக்குடினாலே முத்து குளித்தல் என்று நம்மளுக்கு தெரியும். முத்தெடுப்பதில் முத்து வளம் செறிந்த ஒரு பாண்டிய நாட்டு பகுதியாக தூத்துக்குடி விளங்கி இருக்கிறது. அப்படியாக முத்துக்குழி துறையில் டச்சுக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறார்கள். பரலோகமாத ஆலயம் டச்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்டு அங்கு அவர்கள் அவருடைய பாதுகாப்புக்காக வெடிமருந்து வைக்கும் இடமாக அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வீரமாமுனிவர் கிபி 1746 மணப்பாட்டில், மணப்பாட்டு அப்படின்னா மணப்பாடுன்று ஒரு ஊர் இருக்கிறது திருநெல்வேலி பக்கத்தில், அந்த ஊரில் அவர் அங்கு இறைப்பணியும் சமூக பணியும் செய்யும் காலகட்டமாக இருந்ததில் அவருடைய இறுதி நாட்களும் அங்குதான் கழிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவரது உடல் பரலோகமாத ஆலயத்தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அவ்வாலயத்தை பின் மணல் மூடிவிட்டதாகவும் அங்கு இருக்கும் முந்தைய வரலாறு சொல்கிறது. அழிவுற்ற இந்த ஆலயத்தினுடைய கற்களையெல்லாம் பெயர்த்தெடுத்துவிட்டு 1852 பரிசுத்த ஆவிக்கு சிற்றாலயம் எழுப்பப்பட்டது என வரலாறு சொல்கிறது. இப்படி திருக்குறளை உலகறிய செய்த பெருமை ஜி யு போப் அவர்களையே சாரும். கிபி 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். 1893 நாலடியாரையும் 1900 திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கல்வி பணியையும் இறைப்பணியையும் சமூக பணியையும் செய்த ஜி யு போப் அவர்கள் சாயர்புரத்தில் இன்னைக்கு இருக்கிற போப் உயர்நிலை பள்ளியில் அவர் அங்கு தங்கியிருந்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி ஜி யு போப்பின் நினைவாக இப்ப சாயர்புரத்தில் இருக்கும் போப் கல்லூரி மிக புகழ் வாய்ந்த ஒரு கல்லூரியாகும். இப்படி கிறித்துவ மதத்தை பரப்புவதற்கு வந்த இறை பணியாளர்களான சாமுவேல் சாயர் அவர்களுடைய நினைவாக இந்த சாயர்புரம் விளங்குகிறது என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய வரலாற்றை உள்ளடக்கிய ஒரு ஊராக திகழ்கிறது என்பதை நாம் அறியலாம்.

காம்புகள் பூக்கும் மரமல்லி பூக்களின் வாசம், நீல் காம்புகள் பூக்கும் மரமல்லி பூக்களின் வாசம் என் நாசி தொட்டதும் மயங்கி நின்று, என் நாசி தொட்டதும் மயங்கி நின்று, ஏனையிலிருந்து எட்டி பார்க்கும் மரமல்லிக்கு துணையாக, ஏனையிலிருந்து எட்டி பார்க்கும் மரமல்லிக்கு துணையாக அங்கேயே விட்டு செல்கிறேன் என் மனதை, அங்கேயே விட்டு செல்கிறேன் என் மனதை. மொட்டாய் வான் நோக்கி கொத்தாய் மலர்ந்து, மொட்டாய் வான் நோக்கி கொத்தாய் மலர்ந்து, எட்டி எட்டி நிலம் நோக்கும் மரமல்லி மரத்திற்கு, எட்டி எட்டி நிலம் நோக்கும் மரமல்லி மரத்திற்கு பால்வாசம் வீசும் பச்சை உடம்புக்காரியின் சாயல், பால்வாசம் வீசும் பச்சை உடம்புக்காரியின் சாயல். நீல் காம்பு கொண்ட மரமல்லிப்பூவை தூளியில் தலைநீட்டி எட்டி பார்க்கும் குழந்தை போல என்ற ஓமையுடன் எடுத்துச் சொல்லும் இந்த கவிதை குழந்தையின் அழுகை ஓர் கவன ஈர்ப்பு என்றால், மரமல்லியின் மனமும் அப்படியானதே. அதாவது மரமல்லி மரம் இருக்கும் பகுதியை கடந்து செல்லும்போது மலரின் மனம் திரும்பி பார்க்கச் செய்யும் அல்லது நிமிர்ந்து பார்க்கச் செய்யும் என்பதாக. குழந்தையை விரும்பாதவர் யாரேனும் உண்டா? இல்லைதானே. அதுபோலவே கொத்து கொத்தாய் மலரும் மரமல்லி வாசமும் என்றும் முத்தாய்ப்பாக மலரை சிலாகிக்கும் கவிஞர் மரமல்லி மரத்தை பால்வாசம் வீசும் பச்சை உடம்புக்காரியின் சாயல் என்று சிலாகிக்கிறார்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு தூளி. சாளரம் சாத்திய வீட்டில் குழந்தையின் அழுகை சத்தம் போல், சாளரம் சாத்திய வீட்டில் குழந்தையின் அழுகை சத்தம் போல், நீல்

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுவரையிலும் வந்து நமக்கு நிகழக்கூடிய மென்ஸ்ட்ரேஷன், இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிஎம்எஸ், ஃபர்டிலிட்டி, ரீப்ரொடக்ஷன், ப்ரெக்னன்சி இப்படி பற்றின பெண்களுக்கு நிகழக்கூடிய இந்த மாதிரி ஃபேஸஸை பற்றி பார்த்தோம். அது மட்டுமல்ல, யோகா ஆசனாக்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் மூலமாக எப்படி அந்தந்த காலகட்டத்தில் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தலான்றதும் நம்ம பார்த்தோம். நம்மளுக்கு ஏதாவது இந்தந்த ஃபேஸில் வந்து நம்மளோட ஆரோக்கியத்திற்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு யோகா மூலமாக சரி செய்யலான்றதும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த வாரம் 40 வயசுலேருந்து 55 வயசில் இருக்கிற பெண்களுக்கு நார்மலாக வரக்கூடிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு காலகட்டம், மெனோபாஸ். அதை பற்றியும் அந்த மெனோபாஸோட டிஃப்ரெண்ட் வெவ்வேறு ஸ்டேஜஸ் பற்றியும் கட்டம் பற்றியும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பெண்களோட மாதவிடாய் நிற்கும்போது வரக்கூடியது தான் இந்த மெனோபாஸ் என்ற காலம். இந்த மெனோபாஸ் ஸ்டேஜை வந்து 3 நிலையாக நம்ம பிரிக்கலாம். நம்மளோட உடம்புல வந்து ஹார்மோன் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய காலம் இது மெனோபாஸ் காலம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மெனோபாஸ். இந்த பெரிய மெனோபாஸ்ன்றது வந்து மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஸ்டேஜ், இது முந்தைய காலம். இது இந்த காலகட்டத்தில் ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறைய தொடங்குவதால் மாதவிடாய் சுழற்சி வந்து ஒழுங்காக வராது, அதாவது மென்சுரல் சைக்கிள் ப்ராப்பராக இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து ஹாட் ஃப்ளாஷஸ், சூடான உணர்வு, இரவு நேரத்தில் வந்து நமக்கு வேர்வை ஜாஸ்தியாக வர்றது, மனநிலை மாற்றங்கள், மூட் ஸ்விங்ஸ், ஒழுங்காக தூக்கம் வராமல் இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் உடம்பு வந்து சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கிறது வந்து நார்மல் தான். பட் இந்த மாதிரி அறிகுறிகளை வந்து நம்ம யோகா பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால இந்த மாதிரி அறிகுறிகள் இல்லாமல் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் மெனோபாஸ் ஸ்டேஜ். இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 மந்த்ஸ், ஒரு 12 மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸே வராமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்கள செக் பண்ண சொல்லிட்டு நீங்கள் அது மெனோபாஸானு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 45 வயசு தொடங்கி 55 வயசுக்குள்ளே இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வர்றது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நார்மலான விஷயம் அது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய காலகட்டத்தில் பெரிய மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிற சிம்டம்ஸுமே வந்து இதில் தொடரலாம். அதே மாதிரி கருமுட்டைகளோட உற்பத்தி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகக்கூடிய காலம் வந்து மெனோபாஸ் ஸ்டேஜ். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு 30-35 வயசுலேருந்தே நீங்கள் யோகா பண்ணும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக குறைச்சி உங்களுக்கு நார்மலான லைஃப் லீட் பண்ணலாம். தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெனோபாஸ். நம்மளுக்கு பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மற்ற காலம் வந்து போஸ்ட் மெனோபாஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு நல்லாவே அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் குறையறதுனால எலும்பு தேய்மானம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும், ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் வர்ற அளவுக்குமே வந்து சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் அவ்வளோ

அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 வயசுலேருந்தே நீங்கள் யோகா மூலமாக உங்களோட எலும்புகளை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்ற அதுக்கான ஆசனாவும், அதே மாதிரி உங்களோட மசில்ஸ் அதாவது உங்களோட தசைகள் வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆசனா பண்ணலாம் அப்படின்றதும் வந்து நீங்கள் கற்றுட்டு தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு தேய்மானம் வந்து ரொம்ப வராமல் தவிர்க்கலாம். அதாவது சீக்கிரமாக அந்த தேய்மானம் நடக்கிறத வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்டாக வைக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பெரிமெனோபோஸ் ஸ்டேஜில் காமனாக இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மூட் ஸ்விங்ஸ், திடீர்னு வந்து நம்மளுக்கு கோபம் வரும், காரணமே இருக்காது, திடீர்னு வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆகிடுவோம். அதாவது நார்மலாக யாராவது பேசினா கூட நம்மளுக்கு வந்து அது ஹர்ட்டிங்காக இருக்கும், திடீர்னு அப்செட் ஆகிடுவோம், நம்மளோட மைண்ட் வந்து ஒரு நிலையாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் வந்து இந்த பெரிமெனோபோஸ் ஸ்டேஜில் ரொம்பவே காமன். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த ஹாட் ஃப்ளஷஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹாட் ஃப்ளஷஸ் எல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு, வராமல் இருக்கிறதுக்கு சீத்தலி பிராணயமான்ற ஒரு அருமையான ஒரு மூச்சு பயிற்சி இருக்குங்க யோகாவில். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப எளிமையான பயிற்சி, ஆனால் அவ்வளோ நல்ல எஃபெக்ட் இருக்கும் உங்கள் பாடியில். நீங்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சி வந்து பண்ணணும். இது பெரிமெனோபோஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு இல்லை, எல்லாருமே பண்ணலாம். முக்கியமாக சென்னை மாதிரி வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சிட்டிஸில் வந்து நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை ரெகுலராக பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது செய்யும். ஆக்சுவலாக இந்த மூச்சு பயிற்சி செய்கிறது மூலமாக நம்மளோட உடலில் இருக்கிற வந்து வெப்பநிலை குறைஞ்சி நம்மளோட உடம்பு வந்து நார்மல் நிலைக்கு வரத்துக்கு, நார்மல் டெம்பரேச்சர் வரத்துக்கு வந்து இந்த பிராணாயமம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு யோகா மேட் இல்லைனா ஒரு நார்மல் காட்டன் மேட் கூட எடுத்துக்கலாம். இந்த மூச்சு பயிற்சினால நமக்கு ஆன்டிஸ் கிட் மேட் தான் வேணும்ன்றது அவசியம் இல்லை. கீழே உட்கார முடியாதவங்க வந்து சேர்ல கூட உட்காந்துக்கலாம். சேர்ல உட்காந்துட்டு உங்கள் கால் கடியில வந்து ஒரு காட்டன் டவலோ இல்ல மேட்டோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கால் வந்து வெறும் தரையில படுற மாதிரி உட்காராதீங்க. முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டா வச்சு உட்காரணும். கீழே உட்கார்ந்தாலும் சரி, சேர்ல உட்கார்ந்தாலும் சரி. இந்த மூச்சு பயிற்சி செய்யறதுல நீங்க என்ன ஒன்று கவனிக்கணும் அப்படின்னா, யூஸ்வலா வந்து நம்ம மூச்சு உள்ள இழுக்கிறதும் வெளியில விடுறதும் மூக்கு வழியா விடுவோம், உள்ள இழுப்போம் விடுவோம். ஆனால் இந்த மூச்சு பயிற்சியில் நம்ம வாய் வழியாக மூச்சை உள்ளே எடுக்க போகிறோம், மூக்கு வழியாக வெளியில் விட போகிறோம். அந்த வாய் வழியாக எடுக்கிறது எப்படின்றது சொல்கிறேன். உங்கள் நாக்கு நல்லா வெளியில் தள்ளிட்டு உங்கள் நாக்கை வந்து யூ வடிவத்தில் வந்து சுருட்ட போகிறீங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட நாக்கோட அமைப்புனால வந்து அந்த யூ ஷேப்பு கரெக்டாக வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நாக்கு நார்மலாக உள்ளே வச்சுட்டு உங்களை ரெண்டு பல்லு, மேல் வரிசையில் இருக்கிற பல்லும் கீழ் வரிசை இருக்கிற பல்லும் நல்லா ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கணும், ஒன்னோட ஒன்று தொடர மாதிரி சேர்த்துக்கணும். உங்கள் வாயை நல்லா ஓப்பன் பண்ணிக்கணும். நல்லா நம்ம பல்ல இழிக்கிறோம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களோட வாயை நல்லா ஓப்பன் பண்ணிக்கணும். யூ ஷேப்பில் வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ யூ ஷேப்பில் வைக்கிறது இந்த பிராணயமா பேர் சீத்தலி பிராணயமா. ரெண்டு பல்லும் ஒன்றா சேர்த்து பண்ணுறது சீத்தக்காரி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ வடிவில் வச்சாலும் ஓகே, பல்ல ஜாயின் பண்ணாலும் ஓகே, உங்கள் வாய் வழியாக மூச்சை உள்ளே இழுக்க போகிறீங்க. உங்கள் வாய் வழியாக மூச்சை உள்ளே இழுக்கும் போது உங்களுக்கு நல்லா சில்லுன்னு உங்களுக்கு அந்த காற்று உள்ள போறதை உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். நல்லா உள்ள இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு உங்க வாயை க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்க வாயை மூடிடணும். உங்க நாக்கை உள்ள தள்ளி வாயை மூடிடுங்க. இப்ப மெதுவா உங்க மூக்கு வழியா மெதுவா வந்து அந்த காற்றை வெளியேற்றணும். ஸோ எக்ஸலேஷன் வந்து உங்க மூக்கு வழியா பண்ண போறீங்க. இன்னொரு தடவை சொல்றேன், உங்க வாய் வழியா மெதுவாக இன்ஹேல் பண்ணிவிட்டு உங்கள் நாக்கை உள்ளே தள்ளணும். தள்ளிட்டு அதுக்கப்புறம் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூக்கு வழியாக மூச்சை வெளியில் விட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 6-8 தடவை வரலாம் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு நிறைய சில்னஸ் வந்துடும், அதுவுமே நல்லது கிடையாது நம்மளுக்கு. ஸோ நம்ம பாடி வந்து நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும்போது 8 தடவை பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நார்மலாக இருக்கும்போது 6 தடவை பண்ணால் போதும். மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு அந்த பெரிமெனோபோஸ் ஸ்டேஜில் வரக்கூடிய அந்த ஹார்ட் ஃப்ளஷஸ் வெப்பத்தன்மைகளை வந்து நல்லாவே குறைக்கும். ஸோ எந்த யோகா ஆசனா பண்ணாலும் சரி, மூச்சு பயிற்சி பண்ணாலும் சரி, ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு யோகா நிபுணரோட கைடன்ஸோடு நீங்கள் பண்ணுறது வந்து மிக மிக அவசியம். யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க.

0: கட்டிக்கிட
1: கதை அரங்கம் வழங்குகிறார் கவிதா அவர்கள்.
2: வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் சொல்ல போற கதை ஒரு தேநீர் கோப்பையை பற்றியது. ஆனா முடிவுல அது நம்ம வாழ்க்கையை பற்றியதா மாறிடும். ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்து ரொம்ப மனவேதனையோட ரொம்ப சோகமா தன்னோட ஆசிரியரை பார்க்க போறான். ஐயா, நான் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என்னை யாருமே மதிக்கிறதில்ல. நான் பேசுனா கூட யாருமே கேட்கறதில்ல. நான் செய்யும் வேலைக்கு அங்கீகாரமும் கிடைக்கிறதில்ல. சில நேரங்கள்ல நான் மதிப்பே இல்லாதவன் போல தோணுது ஐயா அப்படின்னு சொல்றான். ஆசிரியர் எதுவும் பேசல, நேரா சமையல் அறைக்கு போறாரு. ஒரு அழகான பீங்கான் தேநீர் கோப்பையை எடுத்துட்டு வராரு. அந்த கோப்பையில சூடான தேநீரை ஊத்தி இதோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இளைஞன் சொல்றான், ஒரு 500 ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆசிரியர் அந்த தேநீரை ஒரு வெள்ளி கோப்பையில ஊத்துறாரு. இப்போது 2000 ரூபாய் இருக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்றான். பிறகு அதையே ஒரு தங்க கோப்பையில ஊத்துறாரு. இப்போ எவ்வளோ இருக்கும் சொல்லு. ஐயா, 500,000 மதிப்பு இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்றான். ஆசிரியர் சிரிக்கிறாரு.

0: தேநீர் மாறிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஐயா. அதோட சுவை மாறிடுச்சா? இல்லை ஐயா. அப்படின்னா விலை மட்டும் ஏன் மாறிடுச்சு? இளைஞன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சொல்கிறான், அது இருக்கிற கோப்பை மாறிடுச்சு ஐயா அப்படிங்கிறான். ஆசிரியர் மெதுவாக சொன்னாரு, அதுதான் வாழ்க்கை. உன்னுடைய திறமை, உழைப்பு, நல்ல குணம் இவை எல்லாம் அந்த தேநீர் மாதிரி. ஆனா நீ இருக்கிற சூழல், உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள், உன் மதிப்பை உணரக்கூடியவர்களா அப்படிங்கிறது தான் அந்த கோப்பை. தவறான இடத்துல நீ இருந்தா வைரம் கூட சாதாரண கல்லாதான் தெரியும். சரியான இடத்துல நீ இருந்தா சாதாரண மனிதனோட திறமையும் உலகம் முழுக்க பேசப்படும். அதனால உனக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நினைக்காத. உன்னை புரிஞ்சு கொள்ற இடத்த தேடு. உன்னை மதிக்கிற மனிதர்களோட பயணம் செய். அப்போதுதான் உன்னோட வாழ்க்கையுடைய மதிப்பை இந்த உலகமே உணரும். இந்த கதையுடைய நீதி என்ன? உன்னுடைய மதிப்பு எங்கேயுமே குறைஞ்சு போகல. அதை உணராத இடத்துல நீ இருக்கிறாதுதான் அர்த்தம். சரியான இடம் கிடைச்சா உன்னுடைய ஒளியை யாராலும் மறைக்க முடியாது. மதிப்பை தேடாதீர்கள், மதிக்கும் சூழலை தேடுங்கள். நன்றி.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: தேனி பெட்டிகளை வந்து கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வைக்கணும். முருங்கை, அகத்தி, எள்ளு, சூரியகாந்தி, கிளைரிசிடியா, செஸ்பேனியா, கொய்யா, தென்னை, வேம்பு, இந்த மாதிரியான தொடர்ந்து வந்து பூக்கள் வந்து ஏதாவது பூத்துட்டே இருக்கிற மாதிரியான செடிகள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பூச்சிக்கொல்லிகள் தெளித்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு தேனீக்கள் வராது. அதனால் அதை வந்து தவிர்க்கணும்.
4: அறிவியல் முறையிலான தேனி வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சங்கீதா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிகள் துபாயில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கி இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடி வங்கிக் கணக்குகளுக்கு மேல் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதில் 56% மகளிர் என்றும் ஊரக மற்றும் நடுத்தர நகர்ப்புற பகுதிகளில் 78% வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 19 தேதி நிலவரப்படி இத்திட்டத்தில் உள்ள மொத்த இருப்பு தொகை 3,17,000 கோடியாக அதிகரித்துள்ளது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தில் 41,29,00,000 ரூபாய் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு இதன் பயன்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளது. ஜன்தன் வங்கிக் கணக்கு, ஆதார், கைபேசி எண் ஆகியவற்றின் இணைப்பின் மூலம் எவ்வித கசிவுகளோ இடைத்தரகர்களின் ஆதிக்கமோ இல்லாமல் மக்கள் நலத்திட்டங்களின் நிதி நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம்

0: கூறியுள்ளது. வங்கி சேவையை வாடிக்கையாளரின் வீடுகளுக்கே கொண்டு சேர்த்தது ஜன்தன் திட்டம் என்று பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல துணை மேலாளர் திரு முருகானந்தம் தெரிவித்துள்ளார்.
1: வங்கி சேவையை மக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு செல்வதில் ஜன்தன் யோஜனா முக்கிய பங்காற்றியது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்பது ஒரு வங்கி கணக்கு மட்டுமல்ல, இது ஒரு குடும்பத்தை பேங்கிங், சேவிங்ஸ், கிரெடிட் ஃபெசிலிட்டி, இன்சூரன்ஸ், பென்ஷன், டிபிடி, டிஜிட்டல் பேங்கிங் என்ற முழுமையான ஃபைனான்சியல் எக்கோ சிஸ்டத்திற்குள் கொண்டு வரும் ஒரு உன்னதமான தேசிய முயற்சியாகும்.
0: இத்திட்டத்தின் மூலம் அரசின் நலத்திட்ட

0: விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். மேலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் வந்து நேரடியாக எங்களுக்கு வந்துடுது. என்ன போன்ற குடும்பங்களுக்கும் இந்த திட்டம் வங்கி சேவைக்கான கதவை திறந்ததோடு மட்டுமல்லாமல் எதிர்கால பாதுகாப்பிற்கான நம்பிக்கையும் அளிச்சிருக்கு.
1: தர்மபுரி மாவட்டத்தில் 407,000 ஜன்தன் வங்கிக் கணக்குகள் உள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு எஸ் தீபன் தெரிவித்துள்ளார்.
2: நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா தொடங்கப்பட்டது. ரூபே டெபிட் கார்டு, பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட அடிப்படை வங்கி சேவைகளுடன் தகுதியின் அடிப்படையில் விபத்து காப்பீடு மற்றும் ஓவர் டிராப்ட் வசதியும் பெறலாம். தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும் தற்போது சுமார் 4.07 லட்சம் PMJDY வங்கிக் கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளன. அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை DBT மூலம் நேரடியாக வங்கிக் கணக்கில் பெறுவதற்கு PMJDY பெரிதும் உதவுகிறது.
1: சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சகோதர சகோதரிகளுக்கிடையே அன்பையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் இந்நன்னாளில் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, வளம், வெற்றியை இவ்விழா கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் நடவடிக்கையாக தமிழக அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் தில்லியில் தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மைய கட்டுப்பாட்டு அறையில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டதோடு தகவல் சேகரிப்பு மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தனர். இதனிடையே 1க்கும் மேற்பட்ட குழுவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் நேபாளம் சென்றிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நேபாள அரசுடன் பேசி அவர்களுக்கான உதவிகளை செய்வதோடு விரைவில் அவர்களை மீட்டு வருவோம் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். இந்தியர்கள் 290 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ள நிலையில் 1545 பேர் காணவில்லை என்றும் வெளியுறவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே திபெத் நாட்டில் உள்ள அணை உடைந்ததால் நேபாளத்தில் மீட்பு பணிகளை நிறுத்தி வைத்து அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல நேபாள காவல்துறை மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னை, கடலூர், மதுரை, திருவள்ளூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்படும் என்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அவர், மனை மேம்பாடு திட்டத்தின்கீழ் 564 மனைகள் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை, கிருஷ்ணகிரி, கடலூர், சேலம், ராணிப்பேட்டை, நாமக்கல் மாவட்டங்களில் அமைக்கப்படும் என்றார். சென்னை மாநகர் CIT நகரில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 குடியிருப்புகள் வாடகைக்கு விடும் திட்டத்தின் கீழ் கட்டப்படும் என்றார். சுய சான்றளிப்பு மூலம் வழங்கப்படும் கட்டடங்களுக்கான பரப்பளவு 5000 சதுர அடியாக உயர்த்தப்படும். சிறிய வணிக கட்டடங்களுக்கு சுய சான்றளிப்பு மூலம் திட்ட அனுமதி வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். கோயம்பேடு விற்பனை வளாகத்தில் கூடுதலாக 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கடைகள் கட்டப்படும். 10 கோடி ரூபாய் செலவில் விற்பனை அங்காடிகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை பெரம்பூரில் சாலையோரங்கள் மற்றும் ஆட்சேபகரமான பகுதிகளில் வாழும் ஏழை எளிய வீடற்ற மக்களுக்கு பெரம்பூரில் 111 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 462 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், விலையை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்று உறுதியளித்தார். ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் போர்ச்சூழல் காரணமாக விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும் கூறிய அமைச்சர், சர்க்கரை அதிகமாக உற்பத்தி செய்யும் மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே சர்க்கரை விலை உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விலைவாசி உயர்வு குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை

0: கொண்டு வந்து பேசிய போது, கடந்த மாதத்திற்கும் இந்த மாதத்திற்கும் ஏற்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பேசுகையில், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வு ஏற்பட்ட போது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, அம்பாசமுத்திரம், பெருந்துறை ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் முதலமைச்சர் சார்பில் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை புழல் சிறையில் முதலமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கைதிகளின் நிலை, அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து சிறைத்துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். திமுகவில் 110 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கு வசதியாக தொகுதிகளை பிரித்து அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று அறிவிப்பு வெளியிட்டார். இதன்படி 2 தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர் வீதம் நியமிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் கைரேகை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணி வந்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கி வருகிற 8 தேதி வரை நடைபெற உள்ளது. தற்போது சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வேளாங்கண்ணியை பாத யாத்திரையாக வருகின்றனர். கடற்கரை, கலைத்தெரு, பழைய வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது. வரும் 13 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் நாளை மறுநாள் தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நேபாள பெருவளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிகள் துபாயில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. மெல்லிசை கேட்கலாம்.

இதுவரை பாரதியார் பாடல் மெல்லிய இசையாக கேட்டோம் நேர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. இன்றைக்கி மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் வளம் வர காத்திருக்கிறது. ஜேபி சந்திரபாபு அவர்கள் குரலில் பாடிய பாடல்கள் சிலவற்றை நாம் கேட்போம் நேயர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக 1964 வெளிவந்த ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வர இருக்கிறது. இந்த பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கண்ணதாசனின் வரிகளில் பாடல் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் மணமகள் தேவை. இந்த படம் 1957 வெளிவந்த படத்திற்கு இசை ஜி ராமநாதன் அவர்கள், கே டி சந்தானம் அவர்களின் பாடல் வரிகளில் பாடல் காட்டளைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் வளமுறை காத்திருக்கும் அடுத்த திரைப்படம் அன்னை. இந்த திரைப்படம் 1962 வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசை சுதர்சனம், கண்ணதாசன் மற்றும் கொத்தமங்கலம் சுப்பு இருவரின் வரிகளில் பாடல் இதோ காற்றாலைகளில்.

நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த படம் மரகதம் திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. இந்த படம் 1959 வெளிவந்த இந்த படத்திற்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள். இதோ பாடல் உங்களுக்காக காட்டளைகளில்.

மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இடம்பெறும் திரைப்படம் புதையல். இந்த படம் வெளிவந்த ஆண்டு 1957. இந்த படத்திற்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் வரிகளில் பாடல் இதோ காற்றலைகளில்.

மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:35:35. ஆகாஷ்வாணி செய்திசை பாடற் பயிற்சி. எஸ் சி குப்தா அவர்கள் இயற்றிய ஹிந்தி மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.

0: குழந்தைகளே, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போற பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்றேன். இந்திய நாடு பண்பாட்டால் ஒன்றுபட்டது. இந்த ஒருமைப்பாட்டை நாம் எப்பொழுதும் காப்போம். இணைந்து உழைத்து இந்த நாட்டை நாம் முன்னேறச் செய்வோம். இந்த முயற்சியில் ஏற்படும் தடைகளையெல்லாம் ஒன்றுபட்டு நின்று முறியடிப்போம். இதுதான் இந்த பாட்டோடைய பொருள். இப்போ பாட்டு எழுதிக்கிறீங்களா? என்ன, ரெடி ஆயிட்டீங்களா?
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
2: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: முதல் சரணம் எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் பட்ஹாயேங்கே, மில்கர் கதம் பட்ஹாயேங்கே, ஆகே பட்தே ஜாயேங்கே, ஆகே பட்தே ஜாயேங்கே. ஹம்கோ ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம்கோ ரோக் சகே நா கோயி. ஹம் வாயு கா, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இப்போ மீண்டும் முதல் சரணத்தை சொல்றேன், கவனமா கேட்டு எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் பட்ஹாயேங்கே, ஆகே பட்தே ஜாயேங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: எழுதிட்டீங்களா? எங்க இப்ப வாசிங்க பார்க்கலாம்.
2: மில்கர் கதம் பட்ஹாயேங்கே, ஆகே பட்தே ஜாயேங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இது முதல் சரணம். மறுபடியும் பல்லவிய பாடணும்.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே. ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: ஹம் கிசி சே கம் நஹி,

0: நல்லா கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
1: சேந்திசை பாடற் பயிற்சி எஸ் சி குப்தா அவர்கள் இயற்றிய ஹிந்தி மொழி பாடலை கற்றுக்கொண்டோம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் நிராரணை 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கடத்தூர், பனமரத்துப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் கல்லன்றி, நீலகிரி மாவட்டம் மவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், வென்ட்வர்த் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் சில இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. அதிகள வெப்பநிலை சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 30ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. இதே வானிலை 31ஆம் தேதி அன்றும் தொடரும். வரும் 1ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை இயல்புக்கு உயர்ந்திருக்கும்.

0: வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி வரும் முதல் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 1.1 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும்.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மணி 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேயர்களே, குரல் அமுதம் குரல் எண் 368.

ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை. ஆசை இருந்தால் மேன்மேலும் துன்பம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். குறள் எண் 368 அதிகாரம் அவா

0: ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை. ஆசை இருந்தால் மேன்மேலும் துன்பம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். குறையன் 368 அதிகாரம் அவா அறுத்தல்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்க இருக்கிறோம் மதுரை தென்றல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலையில் 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் மதுரை தென்றல். அடுத்த பாடலாக நிறம் மாறாத பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து நாம் ஒரு பாடலை கேட்டு இருந்திருக்கலாம் நேர்களே.

நேரம் மாலை 5:49. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தினர் தான் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக கீதாஞ்சலி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டு இணைந்திருக்கிறீர்களே.

இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டு ரசித்தோம் மதுரத்தென்றல். நிறைவு பாடலாக இதோ

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர மாலை 6 மணி. இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்வோம். மாலை 6:05 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள், பூஜை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக, 6:40 மதுரத்தின்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னையஞ்சலாக கேட்கலாம். 7:10 தொடர்ந்து கேட்கலாம் கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக, 7:25 பண்ணை செய்திகள். 7:30

மண்ணும் மணியும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் குறித்து தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மன இயல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். அதில் ஆடு வளர்ப்பு குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடை பெறும் முன் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி, பளபளக்கும் பவளப்பாறைகள். உரை வழங்குகிறார் மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மதுரை தென்றல் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் வயலின், ஜி வைத்தியநாதன் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் கடம். அதனைத் தொடர்ந்து இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள் கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 எமது ஒளிபரப்புகள் இனிதே நிறைவு பெறும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டதும் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி.
3: வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெலியன்ஸ்லாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இனிய மாலை வேளையில் இன்னைக்கு என்ன திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க போகிறோம் அப்படின்னா, பூஜை திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் வெளிவந்த அனைத்து பாடல்களுமே ரொம்பவே நல்லா இருக்கும்ல. முதல் பாடலாக கேட்டுடலாம்,

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420233.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக

0: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், விமான நிலையத்தில் 21 பேரையும் வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்ட நேபாள ராணுவம் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரும் ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: அத்தனை பேரையும் நேரில் பார்த்து பேசிட்டு இங்க வந்து ரிஸ்கோ வந்திருக்கிறவங்களாம் நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாருமே பாஸ்போர்ட் எல்லாம் தவற விட்டுட்டாங்க. டிராவல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இல்ல. என்னென்ன உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் செய்ய சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய அறிவுறுத்தின் பேர்ல துரிதமாக செயல்பட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இப்ப நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லபடியா அவங்க வந்து சென்னை வந்து சேருவோம். சோ 50+ டீமா தான் இவங்க போயிருக்காங்க. சோ இந்த 57 டீம்ல வந்து 21 பேர் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த மிச்ச பேரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாமான்னு நாங்க ரிசோர்ஸ் பண்ண வந்து ரொம்ப கடுமையா போராடிட்டு இருக்கிறோம். நாங்க மட்டும் கிடையாது, நாங்க இங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் ஓபன் பண்ணிருக்கிறோம், வார் ரூம் ஓபன் பண்ணிருக்கோம், அது வந்து தொடர்ந்து வேலை செய்யுது. அப்புறம் இன்றைய தினம் எங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி சாரையும் நேரில் பார்த்தவர் கூட எலாபரேட்டிவ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் சென்ட்ரல்ல போடப்பட்டிருக்கிற அந்த வார் ரூமுக்கும் போய் அவங்களை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாம் நாங்க ட்ரேஸ் பண்ணிருக்கோம்.
0: முன்னதாக நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான அமைச்சர்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையையும் பார்வையிட்டது. சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக கரும்பு ஆலைகளில் சர்க்கரை விலை 20% குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையிலும் சர்க்கரை விலை விரைவில் குறையத் தொடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புழல் மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடத்திற்கு சென்று அங்கு தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்கள் மற்றும் தையல் பிரிவினையும் முதலமைச்சர் பார்வையிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைவாசிகளின் தேவைகள் குறித்தும் திரு விஜய் அவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பின்னர் புழல் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டீசல் வாகனங்களின் இயக்கத்தால் காற்று மாசு ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அரசு பேருந்துகள் மின் பேருந்துகளாகவும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாகவும் மாற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனைத்து பேருந்துகளையும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த யுபிஐ பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 14,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 29% முற்றிலுமாக வறண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 5,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 25% வரைதான் நீர் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் கொண்டுவரப்படும் என்ற தாவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக நீதித்துறை அமைச்சர் இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையில் வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் தனி இட ஒதுக்கீடு வழங்கவும் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.

0: செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பு விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாநகராட்சியில் மழைநீர் தேங்காமல் வெளியேற்றப்படுவதற்கு ஏதுவாக 16 மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் உதவிகளை ஆட்சியர் திருமதி சினேகா இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு மருந்து முகாமினை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் செயல்படுத்தப்படும் பெண்களுக்கான கல்வித் திட்டம் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கள்ள நோட்டை பயன்படுத்தியது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை எழும்பூர் அஞ்சலக கோட்ட அலுவலகத்தில் குறைதீர் முகாம் அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஜாக்கப் முட்டப்பில்லில் ஜோசப்பும், மகளிர் ஈட்டி எறிதலில் வெங்கட சுப்புலட்சுமியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். லாகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஸ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-18 என்ற செட் கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் நுரானி ரத்து அசாராவை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-14, 10-12, 13-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் லுபோமிர் பிஷ்டேயை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி, ஆகாஷ் பால் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-4, 11-13, 11-5, 11-5 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் சியாஃபிக் கமால் முகமதை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர், தாய்லாந்தின் குனான் பரத்தானான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் சஃபீர் அசாம், நவ்னீத் ரகுராம் இணையை வென்றது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோ ஹிட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. தரும் முதல் பாடலாக கேட்கலாம் வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து பாடல்

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தயாரா, முன்னேற

0: நாட்களில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் ஷியாமலா அவர்கள்.
3: சமூக நீதித்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நேற்று நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர்கள் திரு வன்னியரசு, திரு வே சம்பத்குமார், திரு ஷாஜகான் ஆகியோர் வெளியிட்ட சில முக்கிய அறிவிப்புகளும், விலைவாசி உயர்வு குறித்து எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானமும், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மீதான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதம் மற்றும் அமைச்சர்களின் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் தமிழகத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு குறித்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், கடந்த மே மாதத்தை விட இப்போது அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்திருப்பதாக கூறி, இதை கட்டுப்படுத்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். கடந்த காலத்தில் வழங்கியது போல நியாய விலை கடைகளின் மூலம் அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை

கொண்ட சிறப்பு ஆலோசனைக் குழு ஒன்றை அமைத்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அடுத்து பேசிய அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் விலைவாசி உயர்வு தொடர்பான தகவலை தெரிவித்ததுடன் தமது ஆட்சிக் காலத்தில் விலையை கட்டுப்படுத்தியதாகவும் இப்போது கட்டுப்படுத்துவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி ஆகியோரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். இதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன், ஈரான் போர் சூழல் காரணமாக பெட்ரோலியப் பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டதாக கூறினார். விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தனியாக கட்டுப்பாட்டு குழு ஒன்றை அமைத்திருப்பதாகவும் இந்த குழுவின் ஆலோசனையை அடுத்து இன்னும் 2-3 நாட்களில் நியாய விலை கடைகள் மற்றும் பசுமை கடைகள் மூலமாக மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தமது பதிலுரையை தொடங்கிய நேரத்தில் எம்ஜிஆர் திரைப்பட பாடலான தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று என்று பாடல் வரிகளில் வரும் தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத் தொண்டு என்ற வரிகளையும், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்வார், தம் மக்கள் நலம் ஒன்றையே பெரிதெனக் கொள்வார் என்ற வரிகளையும் பாடி சில கருத்துக்களை தெரிவித்தபோது திமுகவினர் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அவையில் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் திரு சம்பத்குமார், 15 மாவட்டங்களில் உள்ள 150 பிற்படுத்தப்பட்ட மாணவர் விடுதிகளில் ஆய்வுகள் நடத்தி அங்கு தேவையான உணவு, குடிநீர், தங்கும் வசதி உள்ளிட்டவற்றை உடனடியாக செய்து தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு 4000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும், இதற்கென மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மூலமாக 33 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது தவிர உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க மத்திய மாநில நிதியாக 202 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். ஒவ்வொரு மாதமும் விடுதிகளில் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் முதல் மாதத்தில் கண்டறிந்த குறைகளை அடுத்த மாதத்திலேயே தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு குறித்து பேரவையில் இன்று காரசாரமான விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு ஏ வ வேலு, திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு சி வி சண்முகம் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். ஒவ்வொருவரும் மாறி மாறி இந்த இடஒதுக்கீட்டிற்கு உரிமை கொண்டாடிய நிலையில் விவாதம் நீண்டு கொண்டே போனதை அறிந்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரன் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹானை பதிலுரை வழங்குமாறு அழைத்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் ஆற்றிய பங்களிப்பை விரிவாக எடுத்துரைத்த அமைச்சர் திரு ஷாஜஹான், மறைந்த இஸ்லாமிய தலைவர் காயிதே மில்லத் வழியில் மிக கண்ணியமாகவே தாம் உரையாற்ற விரும்புவதாக குறிப்பிட்டார். 1967 அண்ணா தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும், 1977 எம்ஜிஆர் தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களோடு இணைந்து பங்காற்றியதை நினைவு கூர்ந்த திரு ஷாஜஹான், 1977 தேர்தலில் அதிகபட்சமாக 10 தொகுதிகளை இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு வழங்கிய எம்ஜிஆருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். சிறுபான்மையின மக்களுக்கென 5 மாவட்டங்களில் 10 கோடி ரூபாய் செலவில் சமுதாய கூடம் அமைக்கப்படும் என்றும், அவர்களில் 10,000 பேரை தேர்ந்தெடுத்து திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் எனவும், இதற்கென 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறினார். 10 மாவட்டங்களில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கென புதிய அலுவலகம் கட்டப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை அமைச்சர் திரு ஷாஜஹான் வெளியிட்டார். இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு யார் அதிக சலுகை செய்தது என்பது குறித்த விவாதமும் காரசாரமாக நடைபெற்றது. இந்த நேரத்தில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் குறுக்கிட்டு, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களால் இயன்ற அளவு சிறுபான்மையின மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருப்பதாக கூறியதுடன், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு நடைபெற்றபோது இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் பயணம் செல்ல அரசு நிதியுதவி வழங்குவது போல கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம் செல்ல நிதியுதவி வழங்க வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் உடனடியாக நிறைவேற்றி தந்ததை நினைவூட்டினார். சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு பதிலளித்து பேசுகையில், தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு துணை நின்றவர்களின் பட்டியலை கூறி நன்றி தெரிவித்ததுடன், மறைந்த பல்வேறு தலைவர்களின் பெயர்களை கூறி அவர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தினார். சமூக நீதி, சமத்துவம், தமிழ் தேசியம் உள்ளிட்டவற்றை

0: முன்னெடுத்து விடுதலை சிறுத்தைகள் தங்களது அரசியல் பயணத்தை தொடங்கிய விவரங்களையும் அவர் பட்டியலிட்டார். அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளுக்கு சென்று உயர்கல்வி பெறும் சுமார் 360 மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 36 லட்சம் ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்குவதற்கு நடப்பு நிதியாண்டில் 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக கூறினார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதமும் இன்று பேரவையில் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு மார்க்கண்டேயன், திரு அப்துல் வஹாப், குட்டி என்ற சுதாகர், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு பாலகிருஷ்ண ரெட்டி, திரு பழனிசாமி, தாவேக உறுப்பினர்கள் திரு மூவி கருப்பையா, திரு கே ராம்குமார், திரு எம் கோபிசன், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய 9 பேர் பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த விவாதங்களுக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் பதிலளித்து பேசுகையில், சுயநிதி திட்டத்தின் கீழ் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் 917 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாவட்டம் புரசைவாக்கம் எர்ணாவூர் நந்தனம், கடலூர் மாவட்டம் குண்டுசாலை, மதுரை மாவட்டம் எல்லிஸ் நகர், திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை, கன்னியாகுமரி மாவட்டம் வல்லன் குமாரவிளை ஆகிய இடங்களில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், வாரிய வாடகை குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 20 குடியிருப்புகள் 18 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும் கூறினார். தவணை முறை திட்டத்தில் ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு விற்பனை பத்திரம் வழங்க அபராத வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என்றும், இந்த திட்டம் ஓராண்டுக்கு மட்டும் சிறப்பு திட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். நகர் ஊரமைப்பு ஆணையரகம் சார்பில் அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர், நில உபயோக மாற்ற விண்ணப்பங்களுக்கான முழுமையான இணைய வழி செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறினார். சுய சான்றிதழ் மூலம் வழங்கப்படும் குடியிருப்பு கட்டிடங்களுக்கான பரப்பளவு 5000 சதுர அடியாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். சிட்கோ, சிப்காட், எல்காட் மற்றும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட தொழிற்சாலை மனைப்பிரிவுகளில் அமையும் கட்டிடங்களுக்கு 3ஆம் தரப்பு சான்றிதழ் மூலம் கட்டிட அனுமதி வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும், குடியிருப்பு கட்டிட அனுமதிக்கான கூடுதல் அதிகாரம் உள்ளாட்சிகளுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாற்றத்தக்க வளர்ச்சி உரிமைகள் பரிவர்த்தனைக்கான மின்னணு இணைய வழித்தளம் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்றும், சாத்தங்காடு இரும்பு சந்தைக்கான வளாகம், கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் ஆகியவற்றில் உள்ள சாலைகள் 20 கோடி ரூபாய் செலவில் சீரமைத்து மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கோயம்பேடு வளாகத்தில் 22,000 சதுர அடி பரப்பளவில் 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் நகர்ப்புறங்களில் உள்ள 20 திட்டப்பகுதிகளில் சிதிலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிதாக 12,648 அடுக்குமாடி குடியிருப்புகள் மறுகட்டுமானம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதியில் சாலையோரங்களில் ஆட்சேபகரமான இதர பகுதிகளில் வாழும் வீடற்ற ஏழை எளிய குடும்பங்களுக்காக 462 அடுக்குமாடி குடியிருப்புகள் சுமார் 111 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்ற மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை அமைச்சர் திரு ராஜ்குமார் வெளியிட்டு அவையை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார். சில நேரத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டாலும் பேரவைத் தலைவரின் சாத்வீகமான நடவடிக்கையால் பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் அமைதியோடு முடிவிற்றது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் ஷியாமலா அவர்கள். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வாசிப்பவர் எம் ஹரிஹரன்.
2: கோவை மாவட்டம் வால்பாறையில் வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு தினம் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வால்பாறை தலைமை அஞ்சலக அதிகாரி மணிவண்ணன் தலைமையில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் இந்திய தாய்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தங்களின் இல்லங்களில் மூவர்ண கொடியான தேசிய கொடியை ஏற்றி வந்தே மாதரம் பாடலை பாடி சிறப்பிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வால்பாறை தலைமை அஞ்சலகத்தின் முன்பு தொடங்கிய இந்த பேரணி நகர்பகுதி வழியாக காந்தி சிலை பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் வழியாக அஞ்சலகத்தில் நிறைவு செய்யப்பட்டது. மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் மக்கள் நலத்திட்டங்களான பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா திட்டம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம் குறித்து 2 நாட்கள் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் உதவி இயக்குநர் திரு பாலநாகேந்திரன் தலைமையுரையாற்றினார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் விஞ்ஞானி டாக்டர் எஸ் ரினோ ஜான் மற்றும் கனரா வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் எம் சு

0: சுகன்யா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் காவல் துணை கண்காணிப்பாளர் நவீன்குமார் இதில் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு குறித்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 29ஆம் தேதி சர்வதேச புலிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய நாட்டின் தேசிய விலங்கான புலிகள் பாதுகாப்பு மற்றும் அதன் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனமலை புலிகள் காப்பக வனத்துறை சார்பில் ஆளியார் பகுதியில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த பேரணியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தன்னார்வ அமைப்புகளுடன் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து புலியின் படங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு வனத்தை காப்போம் புலிகளை காப்போம் என கோஷங்கள் எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலத்தை பொள்ளாச்சி வனச்சரகர் அப்துல்லா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆழியார் அணை பூங்கா, மின்வாரிய குடியிருப்பு, ஆழியார் அறிவு திருக்கோவில் வழியாக சென்று வனத்துறை சோதனை சாவடியில் உறுதிமொழி எடுத்து ஊர்வலம் நிறைவு பெற்றது. கோவை எட்டிமடை பகுதியில் உள்ள அமிர்தா விஸ்வ வித்யா தீபம் பல்கலைக்கழகத்தின் 30ஆவது பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஞானேஷ்குமார், நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் டாக்டர் சுப்பிரமணியம், இளைஞர்கள் தொழில் முனைவோராக மாற வேண்டும் எனவும், நிதி மேலாண்மை மட்டுமின்றி தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சிறந்த வகையில் தீர்வு காண்பவர்களாக உருவாக வேண்டும் என குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், நாட்டின் ஜனநாயகத்தில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும், அவர்களுக்கான கல்வி அறிவுக்கு பல்கலைக்கழகங்கள் அடித்தளம் இடுவதாகவும், அதே நேரத்தில் மாணவர்களின் மனநலனையும் பாதுகாத்து சிறந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கைத்தறி அபிவிருத்தி ஆணையத்தின் கீழ் செயல்படும் நெசவாளர் சேவை மையம் மற்றும் சிறுமுகை கைத்தறி உற்பத்தியாளர்கள் நிறுவனம் ஆகியவை சார்பில் கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகையில் கைத்தறி தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேலம் நெசவாளர் சேவை மையத்தின் உதவி இயக்குனர் புகழேந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி நெசவுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கி வரும் முக்கியத்துவம் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் கைத்தறி நெசவில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வரும் நெசவாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. தேசிய கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தேசிய விருது பெற்ற 4 கைத்தறி நெசவாளர்களுக்கு மாதந்தோறும் 8,000 ரூபாய் வழங்கும் ஓய்வூதிய திட்டத்தின் பயன்களும் இந்நிகழ்வில் வழங்கப்பட்டன. மேலும் ஜவுளித்துறையில் உயர்கல்வி பயிலும் கைத்தறி நெசவாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஒப்புதல் ஆணைகளும் வழங்கப்பட்டன. சுதேசி ஜக்ரான் மஞ்ச் அமைப்பு சார்பில் கோவை ரத்னம் கிராண்ட் அரங்கில் சுதேசி மேலா எனும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனார் அவர்கள் முன்னெடுத்த சுதேசி இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும், கோவை சுதேசி மேலா போன்ற நிகழ்வுகள் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதோடு புதிய தொழில் முனைவோரை உருவாக்கும் எனவும் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் இளைஞர் நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவ பாரத் சார்பில் கேலோ இந்தியா சம்வாத் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூரில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி ஆகிய இரு இடங்களில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உரை நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள் ஏராளமானோர் பங்கேற்று போதை பழக்கத்திற்கு எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வாசித்தவர் எம். ஹரிஹரன் அவர்கள். இன்னும் சிலோடுகள் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. பொன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்த புள்ளி விவரங்களையும் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியும் 39,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு

தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு எளிதாக்கியுள்ளது. ஒருங்கிணைந்த சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை எளிதாக ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்தியாவில் நடத்தப்பட உள்ள சர்வதேச போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமை கோருவது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். தீவிரவாத செயல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென தேசிய புலனாய்வு முகமையின் 3 புதிய நீதிமன்றங்களை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா, ராஜஸ்தான் மற்றும் பீகார் மாநிலங்களில் இந்த நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களை கலந்து ஆலோசித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் மேலாண்மையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதென இந்தியாவும் அர்ஜென்டினாவும் முடிவு செய்துள்ளன. இந்தியாவிற்கான அர்ஜென்டினா தூதர் திரு மரியானோ அகஸ்டின் காசினோ தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக அலுவலர்களுக்கு பரஸ்பரம் பயிற்சி அளிப்பது என்றும் இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டது. கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முடிவு செய்துள்ளன. இதுதொடர்பாக ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய தூதர் திரு நாகேஷ் சிங் கான்பராவில் அந்நாட்டு கடற்படை தலைமை தளபதி பால் பக்லியை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பு குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. பொதுத் தேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலைக் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. திரு நந்தன் நிலைக்கனி தலைமையிலான இந்த குழு தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 கடந்த யுபிஐ பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உற்பத்தி துறை 7.3%, மின் மற்றும் எரிவாயுத்துறை 8.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 60 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அம்மாநில தலைமைச் செயலருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதுகுறித்த விரிவான அறிக்கையை 2 சமர்ப்பிக்குமாறு அந்த நோட்டீஸில் அறிவுறுத்தியுள்ளது. மால்டா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இம்மாதம் 60 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கர்நாடகாவில் 72,000 அரசு காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கொள்கை அளவில் முதலமைச்சர் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே அம்மாநில அமைச்சர் திரு நாகேந்திரா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் நலத்திட்டங்களுக்கான வாரிய முறைகேடுகளில் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் எதிர்க்கட்சிகள் தம்மீது தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதாகவும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் திரு நாகேந்திரா தெரிவித்தார். தொழில்துறை வளர்ச்சிக்காக மகாராஷ்டிரா அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாசிக்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாசிக்

நகரின் தொழில் வளர்ச்சி இடையில் சற்று பின்தங்கியதாகவும் தற்போது அது சரி செய்யப்பட்டு வளர்ச்சி வேகம் கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். மகாராஷ்டிரா வளர்ச்சியில் நாசிக் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். கோவாவில் மதமாற்ற தடைச்சட்ட வரைவு மசோதா தொடர்பான விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவா சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்தார். இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பஞ்சாபில் போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கடத்தியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் வருடாந்திர அமர்நாத் யாத்திரை இன்று நிறைவடைந்தது. 57 நாட்கள் நடைபெற்ற இந்த யாத்திரை இன்று உரிய பூஜைகளுடன் நிறைவு பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா குவைத் இடையேயான பாதுகாப்பு குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பாதுகாப்புத்துறை இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத் தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. 1500 மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சீனாவில் நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பகுதிகளிலிருந்து 800 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். மேலும் ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நார்வே மன்னர் 5 ஹரால்ட் இன்று காலமானார். அவருக்கு வயது 89. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். போன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 21-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பொன்பிச்சா சோய்கி வாங்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவுக்கு எதிரான முதலாவது ஜூனியர் பயிற்சி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கு தயார்படுத்தும் வகையில் இரு அணிகளும் 3 பயிற்சி போட்டிகளில் பங்கேற்கின்றன. புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரிஷிகா நந்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத்துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. போன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:26.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. பண்ணை செய்தியில் இன்று வாழைப்பயிரை தாக்கக்கூடிய நோய்கள் மற்றும் பராமரிப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் மதுரை பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே மனோன்மணி அவர்கள்.
4: வாழை விவசாயத்தில் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் இதில் அந்த வாழையில் இருக்கக்கூடிய நச்சுயிரி நோய் வந்து நம்ம பகுதிகளை விட இந்த விருப்பாச்சி வாழை அந்த ரகத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து அதிகமாக இந்த பகுதியில் ரொம்ப இல்லை இது வரைக்கும். அதனால் மற்ற பனாமா வாடல் நோய் அப்படிங்கிறதும் இலைப்புள்ளி நோய் அந்த பறவைக்கண் நோய் அது வந்து ஆந்த்ரக்னோஸ் நோய் இது வந்து

0: ரொம்ப அதிகமாக இருக்குது. பாக்டீரியா நோயோட பரவுதல் இருந்தாலும் அந்த பேசிலஸ்ங்கிற ஒரு நுண்ணுயிர் எதிர்வுயிரியை நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து அனைத்து வியாதிகளுக்கும் ஓரளவு சர்வரோக நிவாரணி மாதிரி நம்ம வந்து பரிந்துரை செய்ய முடியும். ஏன்னா வெடிவாளைங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அதுக்கு வந்து இது நல்லா எளிதாக வந்து கட்டுப்படுத்துது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாழையில் வந்து அந்த பேசிலஸ் சப்டிலிஸ்ங்கிறத போடும்போது இலைப்புள்ளி நோய்க்கு ஏன் அது வந்து சர்வரோக நிவாரணி நான் சொல்கிறேன்னா நோய்க்கிருமிகளுக்குரிய எதிர்ப்புத்தன்மையை வந்து தாவரங்கள் நல்லா எடுத்துக்குது. அதே போல் அதோட வளர்ச்சி விகிதம் அதுக்குரிய பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர்ஸ் சொல்கிறோம், பயிர்வினை ஊக்கிகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இது வந்து பேஸ்லெஸ் போடும்போது உங்களுக்கு வந்து தாவரங்கள் உற்பத்தி பண்ணும். அப்போ அந்த ஆரோக்கியமான செடிகள் இருக்கும்போது புள்ளி நோய் தாக்குதல், நச்சுயிரி நோய் தாக்குதல், பாக்டீரியா இலை புள்ளி தாக்குதல் இது எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் எல்லா பயிர் நோய்கள் திரையிலையும் இந்த பேஸ்லெஸ் சப்ளிஸ்ங்கிற ஒரு நுண்ணீர் உயரத்தை வந்து 1 கிலோ 168 ரூபாங்கிற விலைக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை கட்டாயம் விவசாயிகள் வந்து ஒரு பகுதியில் இந்த நோய் தாக்குதல் இருக்குன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம கட்டாயம் வந்து இதை ஒரு ப்ராக்டிஸாகவே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நோயோட தாக்குதல் வந்து ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதனால இடுபொருள் செலவும் நம்மளுக்கு வந்து குறையும்.
1: வாழைன்னு சொல்லும்போது நம்ம எல்லா பார்ட்ஸுமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வாழைத்தண்டு, வாழைப்பூ, இலை, பழம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் இந்த தாக்குதல் வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை அதாவது எல்லாத்துலேயுமே வந்து பரவாம தடுத்துடலாம். இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா இப்போ வாழைப்பூலையெல்லாம் வந்து பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா தெரியாது இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: அதாவது உங்களுக்கு வந்து இந்த வாடல் நோய் அப்படின்னு சொல்கிறோம், முக்கியமானது வந்து வாடல் நோய், அந்த இலைப்புள்ளி நோய், பறவைக்கண் நோய், இலைகளில் தாக்குதல் இருக்கிறது தான் வந்து அங்கே அடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி இலைகளில் முதல்ல நம்ம வந்து கவனிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த முதிர்ந்த இலைகள் பழுக்க ஆரம்பித்து காயுதுனாலே அது வந்து காயவே பிடிக்க விடாது. வெடிவாளை வந்து ஒரு 5 மாதம் நல்லா கேட்டிங்கன்னா விவசாயிகளுக்கு தெரியும், 6 மாதம் 7 மாசத்தில் தான் வெடிக்கும். அப்போ அதுக்கப்புறம் தான் பூ விட்டு காய் விடும். அப்போ அந்த சமயம் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று தார் வந்து அந்த பக்கம் தண்டு பகுதியிலேருந்து வெளிவரும், அது பெருக்கவே பெருக்காது. அப்போ நம்ம வந்து இலைகளில் அறிகுறியை பார்த்து இதுலேயே நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா தெரியாது. ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பறவைக்கண் நோய் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் நீங்கள் உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து கருக ஆரம்பிக்கும், அது உங்களுக்கு தெரியாது. காய் பிடிக்கும் போது தான் அந்த காயோட இது உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதாவது அந்த பறவைக்கண் நோயோட இன்னொரு ஒரு அந்த நோய்க்கிருமியோட பண்பு என்னென்னா பயிர்கள்லையும் தங்கியிருக்கும், கீழே விழுந்த இலைகள்லையும் அந்த கிருமி தங்கியிருக்கும். அப்போ நம்ம சுத்தமாக பராமரிக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அந்த பகுதியில் ஏற்கனவே இந்த நோய் தாக்குதல் இருக்குன்னா மழைக்காலங்கள் பருவ காலங்களில் வந்து ஒரு 2 முறை இந்த கார்பன்டசிங்கிற மருந்தை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம தெளித்தோம் அப்படின்னா கட்டாயம் அந்த நோய் வந்து பூக்களுக்கு காய்களுக்கு பரவாமல் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். புதுசாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து கொஞ்சம் புரியாது, பட் அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி இந்த மாதிரி வரும் அப்படின்னா அந்த மழைக்காலங்களில் தொடர் மழை மேகமூட்டமாக இருக்கிற நேரங்களில் இந்த மருந்துகளை பயன்படுத்தினாங்கனாலே கட்டாயம் வந்து அந்த நோயை வந்து கட்டுப்படுத்தும்.
2: இதுவரை இன்றைய பண்ணை செய்தியில் வாழைப்பயிரை தாக்கக்கூடிய நோய்கள் மற்றும் பராமரிப்பு உத்திகள் குறித்த தகவல் வழங்கினார் மதுரை பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே மனோன்மணி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.
3: நேரம் 7:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் முதலில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் குறித்து தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள்.
1: வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப தானியமே நம்ம அறுவடை பண்றோம் அப்படின்னா அதை எப்படி வந்து முதல் நிலையில பதப்படுத்துறது, இரண்டாம் நிலை பதப்படுத்துறது அப்படின்னு இருக்குது. முதல் நிலை பதப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல உள்ள கல் உமி இதெல்லாம் நீக்கப்பட்டு இருக்கதான் பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமையோ இல்ல அரிசியோ இல்ல சிறுதானியமோ இருக்கு அப்படின்னா இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் அப்படின்னா இப்ப அதுல இருந்து உங்களுக்கு வந்து சிறுதானிய சத்து மாவு, சிறுதானிய தோசை மாவு, சிறுதானிய கஞ்சி மாவு, சிறுதானிய பிஸ்கட்டு, சிறுதானிய எடை குறைவு மாவு, இந்த மாதிரி பல்வேறு விதமான பதப்படுத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் தான் உங்களுக்கு வந்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள். இதுல வந்து ஒவ்வொரு பயிர்களுக்குமே அந்த அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் வந்து மாறுபடும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வாழை இருக்குது. சோ வாழையை நம்ம வந்து அறுவடை பண்றோம். அறுவடை பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தால் போல நம்ம வந்து பழுக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள். இப்ப வாழை விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வாழையை வந்து உற்பத்தி பண்ணிட்டு அதை அப்படியே வந்து வியாபாரிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா விற்பனை பண்ணிருவாங்க. அதை ஒரு பதப்படுத்தி ஒரு கோல்டு ஸ்டோரேஜ்ல வச்சு அதை பழுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து விற்பனை பண்ணாங்கன்னா அதான் வந்து உங்களுக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள். அதோடைய வாழ்நாளை கூட்டக்கூடிய தொழில்நுட்பங்கள்னு வச்சுக்கலாம். ஏன் வாழ்நாளை கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை அறுவடை பண்ண உடனேயே அதை நெடுநாட்கள் வந்து நம்ம வச்சிருக்க முடியாது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக தண்ணி சத்து உள்ள ஒரு பொருட்கள். அப்ப அதோடைய வாழ்நாள் வந்து கம்மி. அப்ப அந்த வாழ்நாளை அதிகப்படுத்த வேண்டும், அந்த வாழ்நாளை சத்தான பொருளாக மாற்ற வேண்டும், அந்த பொருளுக்கு வந்து ஒரு மதிப்பு கூட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதிரி வந்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் அதற்கு பெயர் வந்துச்சு. அதோடைய முக்கியமானது என்னன்னா ஒரு விவசாயிக்கு அந்த பொருளை பதப்படுத்தி அந்த பொருளை விற்கும்போது அவங்களுக்கு லாபம் வந்து இரு மடங்காகும். ஒரு வாழையா வெட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அதோடைய வருமானம் வந்து ஒரு 20% to 30% தான் கூடும். ஆனா ஒரு வாழைய ஒரு குடோன்ல வச்சு ஸ்டோர் பண்ணி அதை பழுக்க வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா 50% to 70% வரைக்கும் அவங்களுக்கு லாபகரமா இருக்கும். சோ இதைத்தான் வந்து பின்சார் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தானியங்கள், பருப்பு வகைகள், குறிப்பாக எண்ணெய் வித்துக்கள், பழங்கள், காய்கறிகள் எல்லா விதத்துக்குமே நம்ம அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பெங்களூர்ல வந்து IIHR அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச், தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம். அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக கீரைகளை பதப்படுத்துறதுக்கு ஒரு பெட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பெட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருக்கும், ஆனா கரண்ட் தேவையில்லை. இதுக்கு வந்து எந்த விதமான உங்களுக்கு வந்து செலவுமே இல்லை. அந்த பெட்டியில நீங்க வந்து கீரையை வைத்து சேமிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து 3 நாட்கள் வரைக்கும் அந்த கீரையோடைய வாழ்நாளை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப பதப்படுத்துதல் அப்படின்ற ஒரு அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அதை வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. பதப்படுத்தக்கூடிய காரணிகள் போட்டு அந்த பொருளை வாழ்நாளை கூட்டக்கூடியது. இப்ப அது வந்து பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களுக்கு, சில தொழில்நுட்பங்களுக்கு நம்ம வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ் பாதுகாப்பான வந்து போட்டு பதப்படுத்துவோம். சில இதுக்கு வந்து இயற்கையாகவே உப்பும் சர்க்கரையுமே இயற்கை பாதுகாப்பான் அதை வந்து பயன்படுத்துவோம். அது நம்மகிட்ட வந்து விவசாயிகள் என்ன வந்து கேட்டு வர்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து தொழில்நுட்பங்கள் நம்ம வழங்குவோம். முந்தி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டிமார்கள்லாம் ஊறுகாயை வந்து பதப்படுத்தினாங்க எப்படின்னா இயற்கை முறையில உப்புலையே போட்டு பதப்படுத்தினாங்க. இன்றைய காலகட்டத்துல யாருக்குமே வந்து உப்புல போட்டு அதை ஊற வச்சு சாப்பிடுற அளவுக்கு டைம் இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஈஸியாக வந்து அந்த பொருளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக சில கவர்மெண்ட்லயே வந்து FSSAI படி அப்ரூவ்டு பாதுகாப்பான் வந்து போடுவாங்க. சோடியம் பென்சோயிட்டு, பொட்டாசியம் மெட்டா பைசல்பேட்டு, வினிகர் எல்லாம் சேர்க்கிறாங்க. சோ அந்த மாதிரி கவர்மெண்ட்ல அப்ரூவ்டு அளவுகள் வந்து நம்ம அதை போட்டு நம்ம அந்த பொருளை வந்து பதப்படுத்தி வாழ்நாளை அதிகப்படுத்தி ஆரோக்கியமான உணவை ரெடி பண்றதுக்கு வழிவகுக்கலாம். வேளாண் அறிவியல் மையத்திலேயே ஒரு இன்குபேஷன் சென்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு தொழில் பண்ணணும்னு ஐடியா வர்றவங்க இல்ல ஒரு விவசாயியே ஒரு தொழில் முனைவோரா மாறணும் அப்படின்ற வர்றவங்களுக்கு நம்ம வந்து ஒரு

தொழில் முனைவோர் மையம் அப்படின்னு வச்சிருக்கோம். குறிப்பாக என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பொருளை பதப்படுத்துறதுக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளுக்கும் இயந்திரங்கள் வந்து மாறுபடும். இப்ப நான் வந்து திராட்சை ஜூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து திராட்சை பல்ப்னு இருக்கு, திராட்சை வந்து அது ஜூஸ் எடுக்கிற மிஷின் இருக்கு, அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப திராட்சை வந்து நான் வந்து காய வைக்க போறேன் அப்படின்னா, சூரிய உலர்த்தி மூலமா காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரைக்க போறேன் அப்படின்னா, இப்ப ஒரு நானே இட்லி மாவு வந்து அரைக்க போறேன், அதை வந்து உடனடி தயார் நிலை மாவா கொடுக்க போறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து மாவு அரைக்கும் இயந்திரம் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஈவன் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இன்றைய காலகட்டத்துல நிறைய பேத்துக்கு வந்து பழுவை குறைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் தேவைப்படுது. ஏன்னா இன்றைய வேகமா போற காலத்துல வேலைக்கு ஆளே இருக்க மாட்டேது. ஒரு களை எடுக்கிறதுக்கும் சரி, ஒரு நெல் நடுறதுக்கும் சரி, எதுக்குமே வந்து வேலைக்கு ஆட்களே பற்றாக்குறையாயிது. அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா, அனைத்து விதமான பல்வேறு அரசு துறைகளுமே இணைந்து பழுவை குறைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நிறைய அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மூலமா நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக இந்த மாதிரி பல்வேறு இயந்திரங்களை பல்வேறு திட்டங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு நம்ம எடுத்துரைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நெல் விதைக்கும் கருவி அப்படின்னு நம்மகிட்ட ஒண்ணு இருக்குது. இப்ப ஒரு ஆள் வச்சு நம்ம நெல் விதைக்கணும் அப்படின்னா அதுக்கு டைம் ஆகும். ரெண்டாவது, கரெக்டான அந்த பாதையில ஒரே ரோல வந்து விதைக்க மாட்டாங்க. இன்னொன்னு வந்து விதைக்கும் போது அவங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள், கை வலிக்கலாம், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் வரலாம். சோ இதெல்லாம் மனசுல கொண்டுதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, குறைந்த நேரத்துல வேலையை வந்து ஈஸியா முடிக்கிறது மாதிரி இயந்திரங்கள் பழுவை குடைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், அது நெல் விதைக்கிறதுக்கும் சரி, களை எடுக்கிறதுக்கும் சரி, உங்களுக்கு தானியங்களை சுத்தம் பண்றதுக்கும் சரி, தானியங்களை அரைச்சு மாவா பண்றதுக்கும் சரி, அதை நீங்க வந்து பேக் பண்ணி அதை சீல் பண்ணி ஒரு பிராண்டா கொண்டு போகணும். நான் ஒரு விவசாயியா இருக்கேன், நான் என்னுடைய ப்ராடக்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா, எல்லா விதமான இயந்திரங்களுமே நம்ம வேளாண் அறிவியல் மையத்துல இருக்குது. ஈவன் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விவசாயியுடைய வருமானம் வந்து விவசாயத்தை மட்டும் நம்பி இருந்தால் கண்டிப்பாக அதோடைய வருமானம் கம்மியா தான் வரும். அப்ப விவசாயம் சார்ந்த தொழில ஈடுபடும் போது அவங்களுடைய விவசாயத்துடைய வருமான மகசூல் வந்து அதிகமாகிறதுக்கு தேனி வளர்ப்பு வந்து ஒரு முக்கியமான பங்கா வந்து இருக்குது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா, 13% வந்து ஒரு தேன் பெட்டி ஒரு விவசாய நிலத்துல இருந்துச்சுன்னா அவங்களுடைய மகசூல் வந்து அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில தேனி மாவட்டத்தை தேனீக்கள் மாவட்டமாக நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக உருவாக்கியிருக்கோம். பல்வேறு அரசு திட்டங்கள்ல தேன் வளர்க்கிற திட்டங்கள், ஹனி மிஷன் சொல்லுவாங்க, அதையே நம்ம தேன் புரட்சியவே எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு 6 நாட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து விவசாயத்துல தேனை நீங்க உற்பத்தி பண்ணி அதே தேனை பதப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தில் இயந்திரங்கள் இருக்கிறது. அதை பதப்படுத்தி அதை 10 ரூபா பாக்கெட்ல போடுறதுக்கும் நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்துல இயந்திரங்கள் இருக்குது. பாட்டில்ல நம்ம தேனை வந்து நிரப்பக்கூடிய இயந்திரம் இருக்குது. ரெண்டாவது, அதை மூடி போட்டு சீல் பண்ணக்கூடிய இயந்திரம் இருக்குது. அதுல பேட்ச் போட்டுப்பாங்களே, அந்த பேட்ச் கோடிங் இயந்திரம் இருக்குது. சோ நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தால் வேளாண் சம்பந்தப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்களும் சரி, இயந்திரங்களும் சரி, நம்மளுடைய தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்துல இருக்குது. விவசாயிகளுக்கு, விவசாய பெண்மணிகளுக்கு, கிராமப்புற இளைஞர்களுக்கு அவங்களே மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்துக்கு வர வச்சு உள்வளாக பயிற்சி கொடுப்போம். பயிற்சியோடைய ஒரு பகுதியே இந்த இயந்திரங்களை பத்தி நாங்க செயல் விளக்கமும் வந்து கொடுப்போம். அப்ப என்னன்னா, ஒரு ஆர்வத்தை வந்து பயிற்சியின் மூலமாக நாங்க ஏற்படுத்திடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா, முதல் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 டே ஒரு ட்ரைனிங் போடுறோம் அப்படின்னா, அதுல வந்து 30% வந்து அவங்களுக்கு தியரிட்டிக்கலா கிளாஸ் எடுப்போம். தொழில்நுட்ப பயன்படுத்திக் கொண்டுட்டே போறாங்க. குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்துல இருக்கக்கூடிய இயந்திரங்களை பயன்படுத்தி உலர் திராட்சை, இப்ப வந்து நம்மகிட்ட சோலா ட்ரையர் வந்து இருக்குது, உலர் திராட்சையே ஒரு 3 ட்ரையர் இருக்குது, அதை வந்து பயன்படுத்திட்டு எல்லா தொழில் முனைவோர்னாலையும் மானியம் வாங்கி, அரசு திட்டங்கள் வாங்கி, அவங்களால மிஷினரி வாங்கி உடனே வந்து தொழில் பண்ண முடியாது. அப்ப சின்ன தொழில் முனைவோர், இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் ஒரு விவசாயியா இருக்கேன், நான் ஒரு சின்ன லெவல்ல பிராண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்துல வந்து அனைத்து விதமான இயந்திரத்தையும் பயன்படுத்திட்டு போறாங்க. வேளாண் அறிவியல் மையத்துல நாங்க கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வேளாண் பல்கலைக்கழகத்துல ஆராய்ச்சி பண்ணி வெளியிடப்பட்ட தொழில்நுட்பங்களை மட்டும்தான் நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும்.

இதுவரை அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல் வழங்கினார். தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள்.

0: நமது மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். ஆடு வளர்ப்பு குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி மணிகண்டன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.
1: நாங்கள் ஆடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு தீவனங்கள் தனித்தனியாக வச்சுக்கிட்டு நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு.
2: இப்ப வந்து நீங்க ஆடு எங்க வளர்க்குறீங்க, எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க, எப்படி?
1: ஆடு ஒரு 10 ஆடு இருக்கு மேம். அதை வச்சு மக்காச்சோள மாவு உளுந்தந்து செய்திகளை போட்டு தண்ணி வச்சு சீமப்புள்ளதுகளை வெட்டி போட்டு இறை விட்டு தண்ணி வைப்போம் மேம்.
2: இப்ப நீங்க ஆட்டுல வந்து இப்ப எந்த இனம் அந்த மாதிரி வளர்க்குறீங்க?
1: இது கூட நாட்டாடு தான் மேம்.
2: ஆடு வந்து இப்படி கொட்டக மாதிரி வளர்க்குறீங்களா, எப்படிங்க?
1: செட்டு போட்டு அதுக்குள்ளே இறை போட்டு தண்ணி வச்சுக்கிறோம்.
2: இப்போ தீவனம் அப்படின்னு சொல்றாங்க, அதுல நிறைய விதங்கள் இருக்கு இல்லையா, நீங்க எப்படி எந்த மாதிரி தரீங்க, அது வந்து எந்த இறைவெளில தருவீங்க?
1: நாங்க வந்து மக்காச்சோளம் தூசி, தோரம் தூசி, குண்டகுளை தூசி இதெல்லாம் வைப்போம் மேம். இதை வச்சா ஆடு கொஞ்சம் தெம்பா இருக்குமா. அகத்தி சீமப்புள்ளு இதெல்லாம் போடுவோம்.
2: பசுவும் தீவனம் அப்படின்றாங்களா? அது
1: பசுவும் தீவனம் வந்து புல்லு, அகத்தி, இந்த வேலி மசால், இந்த இதுகளை போடுவோம். குளம் வேப்பங்குளம் இதுகள்லாம் போடுவோம்.
2: இப்போ அது வந்து எப்படி நீங்க இங்கேயே உங்களுக்கு கிடைக்குமா, என்ன மாதிரிங்க?
1: இருக்கு மேம், இங்கே இருக்கு மேம். இங்கே வந்து வேலி அண்ணன் போட்டு வச்சிருக்காங்க, நாங்கள் அதை சுற்றி வெட்டி போட்டுக்கிறோம்.
2: அப்புறம் இன்னொன்று வந்து இதெல்லாம் சொல்றாங்கல்ல சார், அடர்த்தீவனம், அதெல்லாம்
1: அடர்த்தீவனம்ன்றது இந்த சோழநாத்து இதை வெட்டி அந்த வச்சுக்கிறோம். அதை மழை காலத்தில் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். கடலை கொடி எங்களுக்கு நேரம் கிடைச்ச நேரம் நாங்கள் ஆட்டுகளை ரோட்டில் பற்றி மெச்சு கொஞ்சம் அதை பல உலைகளை சாப்பிட்ற மாதிரி அதை நாங்கள் பண்ணுவோம் மேம். உளுந்த மூட்டைலாம் ஏற்றி கொண்டு வந்து வச்சு நாங்கள் மழை காலத்தில் அதை யூஸ் பண்ணிக்கிறோம்.
2: இப்போ வந்து ஆடு வளர்க்குறீங்க, அது எதுக்காக, என்ன இதுக்காக பண்ணுறீங்க?
1: அது வந்து ஆடு வளர்த்தா ஒரு ஆடு ரெண்டு குட்டி போட்டுச்சுன்னா அது மேலும் வளர்ந்துகிட்டே போகல மேம், அதுக்காக வளர்க்குறோம்.
2: இப்போ ஆடு குட்டி அது எப்படி பராமரிப்பீங்க?
1: குட்டி போட்டுச்சுன்னா ஒரு 5 நாளைக்கு ஆட்டோட விட்டு தனியாக போட்டு அதை தனியாக பராமரிப்போம்.
2: குட்டி ஆடு அதெல்லாம் இப்போ வளர்ந்துட்டே வரும் இல்லைங்களா?
1: ஆமாம்.
2: இப்போ தாயாடு பிரிஞ்சிருக்குமா? அதை வந்து
1: பிரிஞ்சிருக்கு மேம். பிரிஞ்சு 5 நாள் அங்கிட்டு தனியாக பற்றி விட்டுரும். அது அங்கிட்டு போய் தனியாகவே அதுக்கு எல்லாமே எல்லா வேலையும் தனியாக அங்கிட்டே பார்த்துருவோம்.
2: ஆட்டுக்கு அப்படின்னா நோய்கள் நிறையா வரும் இல்லையா, என்ன மாதிரி நோய்கள் வரும், அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க?

0: பண்ணுறது காய்ச்சவரம், அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி போடுவோம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று காலில் புண்ணு ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில்மெண்ட்டை போட்டு சரி பண்ணிடுவோம்.
1: இப்போ நோய் வரும் அப்படின்னா நீங்கள் தடுப்பூசி அந்த மாதிரி இருக்குங்களா?
0: ஆமாம், தடுப்பூசி போடுவோம். ஆறு மாதத்துக்கு ஒருக்கா தடுப்பூசி போடுவோம்.
1: நீங்கள் கூப்பிட்டு போவீங்களா?
0: இல்லை, டாக்டர் இங்கே வந்துடுவாங்க, வந்து போட்டு விட்டு போவாங்க.
1: ரெண்டு மூணு தான் இந்த மாதிரி தான் வருமா, இல்லை வேறு ஏதாவது நோய்கள்?
0: இல்லை மேம், இங்கே பொதுவாகவே வந்து இங்கிட்டலாம் எந்த நோயும் வராது. வந்தால் காய்ச்சல் வரும். உங்கள்கிட்ட ஒரு 10 ஆடு நிற்குது மேம்.
1: தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது எப்படி ஆரம்பிப்பீங்க?
0: தொழில் ஆரம்பிக்கணும்னா இன்னும் 4 ஆடுகளை வாங்கி சேர்த்து பராமரிச்சுக்கிட்டு போக வேண்டியது. அது இதுவும் ஒரு நல்ல தொழில் தான் மேம். ஸ்டார்டிங்கில் ஒன்று ரெண்டு வாங்குவோம் மேம், அது குட்டி போட்டு குட்டி போட்டு அப்படியே பெருசாகி தொழில் டெவலப்.
1: அது வரைக்கும் அந்த பெரிய ஆடு இருந்துகிட்டே இருக்குமா? தாயாடு?
0: ஆ, இருக்கு மேம், இருந்துகிட்டே இருக்கும்.
1: இப்போ இயற்கை முறையில் ஆடு வளர்க்கறது அந்த மாதிரிலாம் இருக்காங்களா? இது அந்த மாதிரி தானே?
0: இது இயற்கை முறை தான் மேம்.
1: இது வேற இன்னும் என்ன முறைகள் இருக்கு?
0: இது தெரிஞ்ச அளவு நமக்கு இயற்கை முறை தான் மேம் நல்லது. ஏன்னா மற்ற செயற்கை உரங்கள் அதெல்லாம் சுத்தப்படாது மேம். இது வந்து இயற்கை தான் நமக்கு வந்து. சத்த நேரம் மழை தண்ணி வந்துருச்சுன்னா ரோட்டு வெள்ள வத்து விடுவோம், அது வாட்டுமே மேஞ்சிட்டு வந்துடும் மேம்.
1: அதை பராமரிக்கணும் அப்படிங்கன்னா நீங்க காலையிலேருந்து உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி இருக்கும்?
0: காலையில ஒரு 8 மணிக்கு பத்தினோம்னா 2 மணி நேரம் விட்டு அப்படியே ஒன்னு அடைச்சு போட்டு தண்ணி வச்சு விட்டோம்னா அது வாட்டு பேசாமல் இருக்குமா.
1: வெயில் காலத்துல எப்படி இருக்கும்?
0: வெயில் காலத்துல அந்த மாதிரி செட் போட்டு உள்ளே வேற போட்டு தீவனம் மட்டுத்தவனம் எல்லாமே அதுல உள்ளே வச்சிருவோம்.
1: அதுக்கு தண்ணீர் அந்த மாதிரி தேவையா?
0: ரெண்டு தண்ணி வைப்போம் மேம். 11 மணிக்கு ஒரு காப்போம், 3 மணிக்கு ஒரு காப்போம். ரெண்டு தண்ணி வைப்போம், அது சரியா இருக்கும் மேம். நீர் சத்து சரியா வரும்.
1: நீர் சத்து அதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது வந்து நீர் சத்து கம்மியா இருக்கு அந்த மாதிரிலாம்?
0: அது நீர் சத்து கம்மியா இருந்தா ஆடு கொஞ்சம் உடச்சல் மாதிரி அந்த மாதிரி தெரியும். அதனால நம்ம அதுல கண்டுபிடிச்சுக்கலாம்.
1: தினமும் எத்தனை தடவை தீவனம் வைக்கிற மாதிரி இருக்கும்?
0: ஒரு நாளைக்கு 6 தவரம் தீவனம் வைப்போம். 3 தவரம் வச்சுட்டு ஒரு தண்ணி வைப்போம், திருப்பி 3 தவரம் வச்சுட்டு ஒரு தண்ணி வைப்போம்.
1: இப்போ ஆடு பராமரிக்க பண்றீங்க, அப்போ இந்த ஆடு வளர்க்க உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இப்போ இருக்கு?
0: நன்மைகள்ன்றது பல நன்மைகள்லாம் இருக்கு மேம். அது ஆடு பால் பீச்சு நம்ம காய்ச்சி சாப்பிட்டுக்கலாம். குட்டியே போடுது, அது பெரிய அதே பெரிய நன்மை தான் மேம்.
1: இல்ல, இப்போ வந்து ஆடு பால் எல்லாம் அது குடிக்கிறாங்களா? அந்த மாதிரி
0: எல்லாம் சாப்பிடுவாங்க. இல்ல, நாங்க கொஞ்சம் பீச்சு சாப்பிட்டுக்கிறோம்.
1: ஆட்டு பால் என்ன நன்மை?
0: அது கொஞ்சம் தம்பா இருக்கு மேம், உடம்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும்.
1: ஃபர்ஸ்ட் ஆடு வந்துருது, குட்டி ஆடு வந்தா அதுக்கு என்னன்னு நீங்க செய்வீங்க?
0: ஒரு 10 நாளைக்கு தாய்ப்பால் குடிக்க விடுவோம் மேம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன குழையெல்லாம் பார்த்து ஒடிச்சாந்து போடுவோம் மேம். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருவோம், அப்படியே குடிச்சிக்கிட்டு அதை அப்படியே பெருசு பெருசு போட போட அப்படியே பழையிருமா.
1: இப்போ ஆடு வந்து எப்பயும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா? எந்த மாதிரி?
0: இப்போ வரல 10 மணிக்கு போட்டோம் மேம், இன்னொரு 1/2 மணி நேரம் சென்று ஒரு இறை போடுவோம் மேம். அடுத்து ஒரு இறை போட்டு தண்ணி வச்சுட்டு அடுத்து 2 தரம் போட்டு தண்ணி வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அள்ளி போடுவோம். ஒரு நாளைக்கு 6 தடவை வைப்போம் மேம் தீவனம், அதுக்கு 2 தண்ணி வைப்போம் மேம்.
1: இப்போ ஆடு வந்து வளர்க்கறதுக்கு தாயாடு இருக்கு, தாயாடு சில சமயம் இறந்து போச்சுன்னா அது குட்டி எப்படி வளர்க்க முடியுமா?
0: வளர்த்துடலாமா? டப்பா பால் கொடுத்து நாங்கள் வளர்த்துருவோம். மாட்டு பால் எடுத்து அப்படியே கொடுத்து நாங்கள் அதை வளர்த்துட்ருவோம். நிறையா குட்டிகள் அப்படியே வளர்த்துருக்கோம். காய வைக்காமல் பச்சை பழம் கொஞ்சம் கொண்டு தண்ணியை ஊற்றி அப்படியே பீடிங் பட்டில் வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு 4 நாளைக்கு கொடுப்போம். அப்புறம் கொஞ்சம் நோண்டு நீச்ச தண்ணி இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து அப்படியே பெருசாக்கிடுவோம். அப்புறம் இறக்க அடிச்சுக்கிறோம், அது வாட்டுக்கு தெரியும்.
1: இப்போ காப்பீடு அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்குங்களா?
0: இல்லை, அந்த மாதிரிலாம் காப்பீடுலாம்
1: இப்போ ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்கல்ல ஆடு?
0: ஆ, அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆடு மாடு எல்லாமே கொடுக்குறாங்க.
1: ஆ, அதில் வாங்கினா அந்த மாதிரி ஏதாவது?
0: இல்லை, அது வாங்குறது இல்லைம்மா. சந்தைகளுக்கு போவோம், வாங்கிட்டு வருவோம்.
1: இப்போ ஒரு ஆடு வந்து எப்படி நீங்கள் வந்து வாங்கும்போது எதை பார்த்து வாங்குவீங்க, என்ன மாதிரி?
0: மேம், இப்போ கொஞ்சம் ஆடு கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வளர வளர பெருசாகும் அப்படின்னு கொஞ்சம் நெடுவடையாக இருந்துச்சுன்னா நல்லா ஆடு மேம்.
1: என்ன மாதிரி அதை நீங்கள் பார்ப்பீங்க?
0: 8 கிலோவுக்கு மேலே இருந்து கொஞ்சம் குட்டி வாங்கினோம்னா நல்லா பெருசாக நீட்டமாக வரும் மேம், அதுக்காக பார்த்து வாங்குவோம்.
1: இல்லை, ஆடு வந்து இப்போ நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாமா?
0: ஆ, கண்டுபிடிச்சிடலாம்.
1: எது வந்து நல்லா இருக்கு, எது
0: எது எது நல்ல ஆடு, எது சரியில்லாடுன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
1: இப்போ அப்படி பார்த்து வாங்கிடலாம்.
0: ஆ, வாங்கிக்கலாம்.
1: இப்போ வாங்கிட்டு வந்து ஆடில் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது இப்போ வாங்கிட்டு வரீங்க,
0: அதில்
1: நோய் வாய்ப்பட்டுச்சுன்னா வந்து அதுக்கு
0: என்ன மாதிரி இன்ஜெக்ஷன் ஊசி போட்டுருவோம்? அந்த ஆடுனால முடியலை இருக்குன்னு வளர்ப்போம் மேம். முடியாத காலத்தில் அப்படியே மாற்றி விட்ருவோம், மாற்றி விட்டு வேற குட்டி வாங்கி விடுவோம்.
1: இல்லை, இப்போ எத்தனை வருஷம் ஒரு ஆடு நமக்கு?
0: ஒரு 5 வருஷம் அப்படிவோம்.
1: ஆடு வந்து பட்டியல் அடைச்சி இந்த மாதிரி செய்யலாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன மாதிரிங்க?
0: அது வந்து எல்லா காட்டிலையும் மேய விட்டு பட்டியல் போட்டு அடைக்கிறாங்க. இது நம்ம வந்து தனியாகவே செட்டு போட்டு இங்கே தோட்டத்திலே வளர்க்குற மாதிரி செட்டு போட்டு
1: அந்த மாதிரி பட்டி வைக்கும் போது அந்த உரம் மாதிரி உருவாகுமா? அது என்ன?
0: ஆ, அந்த தனியாக போட்டிருக்கோம் எருவோ, அதை சாணத்தை அப்புறம் தனியாக போட்டால் கண்டு அழைச்சி கல்வி போட்டால் அது கொஞ்சம் உரமாகும்.
1: இப்போ ஆட்டு உரம் நிறைய உபயோகப்படுத்துறீங்களா, எப்படிங்க?
0: ஆமாம், ஆட்டு உரம் தான், ஆட்டு உரம் மாட்டு உரம் தான் உபயோகப்படுத்துகிறோம். மற்ற எந்த ரசாயனம் பொருள் இது எல்லாத்தையும் கண்டு எழுக்க போடுவோம்.
1: எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து உரமா அது மாறுது?
0: அது அப்படியே 1 வருஷம் தண்டு அப்படியே அள்ளி நம்ம வச்சுக்கலாம். 1 வருஷம் தட்டி கொட்ட கொட்ட அப்படியே மக்கிக்கிட்டே வந்துடும். வைக்கிட்ட வந்தால் அது அப்புறம் அள்ளி வைக்கிறதுக்கு சரியா இருக்கும்.
2: இதுவரை ஆடு வளர்ப்பு குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி மணிகண்டன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். நேர்முகத்தில் உடன் பங்கேற்றார் எம் ஜெயப்ரியா.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் பண்ணை முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். கிராமப்புறங்களில் கால்நடை வளர்ப்பில் ஆர்வமுடையவர்கள் இந்த முறையில் சிறப்பாக வளர்த்து வருகின்றனர். தற்போது பண்ணை முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்பது கிராமங்களிலும் நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இம்முறையில் சுமார் 50 முதல் 500 நாட்டுக்கோழிகளை வளர்த்து வருகின்றனர். புறக்கடையில் குறைந்த எண்ணிக்கையில் வளர்ப்பதை விட பண்ணை முறையில் நாட்டுக்கோழிகளை வளர்க்கும் போது பல்வேறு வகையான சிறப்பான உத்திகள், மேலாண்மை, பராமரிப்பு முறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. நாட்டுக்கோழிகளை பண்ணை முறையில் 3 விதமாக வளர்க்கலாம். 1, புறக்கடை வளர்ப்பு. இந்த முறையில் குறைந்த எண்ணிக்கையிலான கோழிகளை மட்டுமே வளர்க்க இயலும். இரவில் மட்டும் கொட்டகையில் அடைத்து பகலில் வீட்டின் தோட்டம் அல்லது திறந்த வெளியில் மேய அனுமதிக்கலாம். கழிவுகள், தானியங்கள், புழுக்கள் போன்றவற்றை கோழிகள் உட்கொள்வதால் தீவன செலவு குறைவு. அடுத்து பகுதியளவு தீவிர முறை வளர்ப்பு. இம்முறையில் கோழிகள் கொட்டகையுடன் கூடிய மேய்ச்சல் தரையில் வளர்க்கப்படுகின்றன. இந்நிலையில் திறந்த வெளியில் நோய்க்கிருமிகள் பெருக்கமடையாமல் பராமரிப்பது அவசியமாகும். நிறைவாக தீவிர முறை வளர்ப்பு. இம்முறையில் கோழிகள் முழுவதும் கொட்டகையிலேயே அடைத்து வளர்க்கப்படுகின்றன. இதில் 2 முறைகள் உள்ளன. 1, ஆள்கூல முறை. அதாவது கொட்டகையின் தரையில் நெல், உமி, மரத்தூள் போன்ற கூழாள பொருட்களை 2 முதல் 5 அங்குல உயரத்திற்கு இட்டு வளர்த்தல் இம்முறையாகும். மற்றொன்று கூண்டு முறை. இம்முறையில் குறைந்த இடத்திலேயே அதிக எண்ணிக்கையில் கோழிகளை வளர்க்கலாம். இதில் சரிவிகித தீவனம் அளித்தல் மற்றும் நோய் தடுப்பு முறைகள் மிகவும் அவசியமாகும். தீவன முறை என்று சொல்லும் போது சரிவிகித உணவு, நாட்டு கோழிகளுக்கு புழு, பூச்சி, தானியங்கள் தவிர அவற்றின் வளர்ச்சிக்கு ஏற்ற சரிவிகித தீவனத்தை கொடுக்க வேண்டும். குஞ்சுகளுக்கு முதல் 48 நாட்களுக்கு புரதச்சத்து

அதிகமுள்ள தீவனங்களை கொடுக்க வேண்டும். அடுத்து இயற்கை தீவனங்கள். 48 நாட்களுக்கு பிறகு தீவனத்துடன் கீரைகள், கரையான்கள் போன்றவற்றை கலந்து கொடுக்கலாம். இது தீவன செலவை குறைக்கும், கறியின் சுவையையும் அதிகரிக்கும். அசோலா. அசோலாவை தீவனமாக கொடுப்பது கோழியின் எடையை அதிகரிக்க உதவும். ஆரோக்கியமான நாட்டுக்கோழி வளர்ப்பின் மூலமே நல்ல லாபம் ஈட்ட முடியும். மேலும் சுகாதாரமான கொட்டகை, சரிவிகித தீவன மேலாண்மை, நோய் பாதுகாப்பு, முறையான பதிவேடு பராமரிப்பு, குறைந்த காலத்தில் அதிக உடல் எடை என தகுந்த தொழில்நுட்பங்களை காலத்தை பயன்படுத்தினால் கோழி பண்ணையின் லாபம் இரட்டிப்பாகும். இதுவரை வேளாண் தகவல் பகுதியில் பண்ணை முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொண்டோம். இனி கேட்கலாம் வேளாண் பழமொழி சிந்தனை. புற்று கண்டு கிணறு வெட்டு, புற்று கண்டு கிணறு வெட்டு. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். நிறைவாக விடை பெறுமுன், கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சொல் நோய் வராமல் இருக்க மழை காலத்திற்கு முன்பே தடுப்பூசிகளை போட வேண்டும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

8:05 கேட்கலாம் மதுர தென்றல் நிகழ்ச்சி. அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், விமான நிலையத்தில் 21 பேரை வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்ட நேபாள ராணுவம் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரும் ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முன்னதாக நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான அமைச்சர்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையையும் பார்வையிட்டனர். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக கரும்பு ஆலைகளில் சர்க்கரை விலை 20% குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையிலும் சர்க்கரை விலை விரைவில் குறைய தொடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புழல் மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடத்திற்கு சென்று அங்கு தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்கள் மற்றும் தையல் பிரிவினையும் முதலமைச்சர் பார்வையிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைவாசிகளின் தேவைகள் குறித்தும் திரு விஜய் அவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பின்னர் புழல் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டீசல் வாகனங்களின் இயக்கத்தால் காற்று மாசு ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அரசு பேருந்துகள் மின் பேருந்துகளாகவும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாகவும் மாற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனைத்து பேருந்துகளையும் குளிர்

சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் உள்ள 14,000-க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளில் 29% முற்றிலுமாக வறண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 5,000-க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளில் 25% வரைதான் நீர் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சகோதரரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுவினை நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் திரும்பப் பெற்றதையடுத்து அதனை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான மனு நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதால் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இதற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இன்று பிற்பகலில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பல்வேறு காரணங்களை எடுத்துரைத்து மனுவினை வாபஸ் பெறுவதாக திரு மரிய வில்சனின் வழக்கறிஞர் கூறினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுவினை தள்ளுபடி செய்தார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஜாக்கப் முட்டப்பில்லில் ஜோசப்பும் மகளிர் ஈட்டி எறிதலில் வெங்கட சுப்புலட்சுமியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸுக்கு எதிராக 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணி பங்கேற்கிறது. இப்போட்டி கோவாவில் அடுத்த மாதம் 26 மற்றும் 29 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 3.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலில் கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: நேரம் 8:07 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டு இணையவிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. இனிய இரவு வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் தெனாலி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

நேயர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்கலாம் அறிவியல் வெள்ளி நிகழ்ச்சி. அதனையும் தொடர்ந்து மீண்டும் இணைவோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். நேரம் 9:29.

0: நேரம் இரவு 8:30. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் வெள்ளி இன்றைய நிகழ்ச்சியில் பளபளக்கும் பவளப்பாறைகள். உரை வழங்குகிறார் மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்.
2: கடலின் அடிப்பகுதியில் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழும் வண்ணமயமான உலகங்கள் உள்ளன. அவைதான் பவளப்பாறைகள். ஆங்கிலத்தில் கோரல் ரீஃப் என்று அழைக்கப்படும் பவளப்பாறைகள் வெறும் கற்கள் அல்ல. அவை உயிருள்ள உயிரினங்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய இயற்கை கட்டமைப்பு. கடலில் வாழும் மீன்கள், நண்டுகள், இறால்கள், கடல் நட்சத்திரங்கள், கடல் ஆமைகள் மற்றும் எண்ணற்ற நுண்ணுயிருக்கு பவளப்பாறைகள் பாதுகாப்பான வாழிடமாக விளங்குகின்றது. பவளப்பாறைகளை பற்றி அறிந்து கொள்வது என்பது கடலின் அழகை பற்றி மட்டும் அறிந்து கொள்வதல்ல, அது கடலின் உயிரினங்களின் வாழ்க்கை, மனிதர்களின் உணவு பாதுகாப்பு, கடலோர மக்களின் வாழ்வாதாரம், இயற்கை பேரிடர்களிலிருந்து கடற்கரையை பாதுகாப்பது மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற பல முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்வதாகும். பவளம் என்றால் என்ன? முதலில் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்வோம். பவளம் என்பது தாவரம் அல்ல, அது ஒரு கல் அல்ல. பவளம் என்பது ஒரு வகையான கடல் விலங்கு, அதாவது குழி உடலிகள் என்று சொல்லக்கூடிய நிடேரியா என்ற விலங்கு தொகுதியை சேர்ந்தவை. கடல் அனிமோன்கள் மற்றும் ஜெல்லி மீன்களும் இதே தொகுதியை சேர்ந்தவை. ஒவ்வொரு பவள உயிரினமும் மிகவும் சிறியதாக இருக்கும். இந்த சிறிய உயிரினம் பவள பாலிப், அதாவது மொட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. பவள பாலிப்பின் உடல் பொதுவாக சிறிய பை போன்ற அமைப்பை உடையது. அதன் மேற்பகுதியில் வாய் அமைந்திருக்கும். வாயை சுற்றி சிறிய உணர்கொம்புகள் அல்லது டென்டக்கிள்ஸ் எனப்படும் ஒரு உறுப்பு காணப்படும். இந்த உணர்கொம்புகள் கடல் நீரில் மிதக்கும் மிக சிறிய உயிரினங்களையும் உணவு துகள்களையும் பிடிக்க உதவுகின்றன. ஒரு பவள பாலிப் தனியாக மிகவும் சிறியதாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான பாலிப்புகள் ஒன்றாக கூட்டமாக வசிக்கின்றன. இந்த கூட்டு வாழ்வே மிகப்பெரிய பவள கட்டமைப்புகளை உருவாக்குகிறது. சில பவளங்கள் தங்களுடைய உடலின் அடிப்பகுதியில் கால்சியம் கார்பனேட், அதாவது சுண்ணாம்பு சத்து போன்ற கடினமான எலும்பு கூட்டை உருவாக்குகின்றன. ஒரு பவள பாலிப் இறந்த பிறகும் அதன் கடினமான எலும்புக்கூடு கடலில் நீடிக்கின்றன.

அதன் மேல் புதிய பவளப்பாளிப்புகள் வளர்கின்றன. இவ்வாறு பல தலைமுறைகளாக பவளங்கள் வளர்ந்து அவற்றின் கடினமான எலும்புக்கூடுகள் ஒன்றின் மேல் ஒன்று சேர்ந்து பல ஆண்டுகள் மற்றும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய பவளப்பாறைகள் உருவாகின்றன. பவளங்களின் வண்ணமயமான இரகசியம் என்பது அதன் வண்ணங்களை குறிக்கிறது. சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் மற்றும் பழுப்பு போன்ற பல வண்ணங்களில் பவளப்பாறைகள் காணப்படுகிறது. இதற்கு பின்னால் ஒரு அற்புதமான உயிரியல் உறவு உள்ளது. பல பவளங்களின் உடலுக்குள் மிக சிறிய ஒளிச்சேர்க்கை செய்யும் பாசிகள் வாழ்கின்றன. இவை பொதுவாக ஜூசாந்தலே என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாசிகளும் பவளங்களும் ஒருவருக்கொருவர் நன்மை அளிக்கும் வகையில் வாழ்கின்றன. இந்த உறவு பரஸ்பர நன்மை கூட்டு வாழ்வு, அதாவது மியூச்சுவலிஸ்டிக் சிம்பயாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாசிகள் சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை செய்கின்றன. ஒளிச்சேர்க்கையின் மூலம் உருவாகும் ஊட்டச்சத்துக்களில் ஒரு பகுதியை பவளங்களுக்கு வழங்குகின்றன. அதற்கு பதிலாக பவளங்கள் இந்த பாசிகளுக்கு பாதுகாப்பான வாழிடத்தையும் சில ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகின்றன. இந்த நுண்ணிய பாசிகளே பவளங்களுக்கு அழகான நிறங்களையும் வழங்குகின்றன. இதனால்தான் சூரிய ஒளி நன்றாக கிடைக்கும் வெதுவெதுப்பான மற்றும் தெளிவான ஆழமற்ற கடல் பகுதிகளில் பவளங்கள் மிக அதிகமாக வளர்கின்றன. நிலத்தில் உள்ள வெப்பமண்டல மலைக்காடுகளை பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்குகள் எவ்வாறு வாழிடமாக தேர்ந்தெடுக்கின்றனவோ அதேபோல் கடலில் பவளப்பாறைகள் மிக அதிகமான உயிரின பன்முகத்தன்மையை கொண்டுள்ளன. உலகின் கடல் பரப்பில் பவளப்பாறைகள் மிகச்சிறிய பகுதியை மட்டும் ஆக்கிரமித்திருந்தாலும் ஏராளமான கடல் உயிரினங்களுக்கு அவை வாழிடமாக உள்ளன. பவளப்பாறைகளில் பல வகையான மீன்கள், கடல் நண்டுகள், இறால்கள், மெல்லுடலிகள், கடல் நட்சத்திரங்கள், கடல் வெள்ளரிகள், கடல் ஆமைகள் மற்றும் பல நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன. சில மீன்கள் பவளப்பாறைக்குள் முட்டையிடுகின்றன. சில மீன்கள் பவளப்பாறைக்குள் ஒளிந்து கொள்கின்றன. சில உயிரினங்கள் பவளப்பாறைகளை உணவாக பயன்படுத்துகின்றன. சில உயிரினங்கள் பவளப்பாறைகளின் இடைவெளியில் பாதுகாப்பாக வாழ்கின்றன. இதனால் பவளப்பாறைகள் கடலின் உயிரியல் குழந்தைகள் வளர்ப்பகம், அதாவது மெரைன் நர்சரி எனும் கருதப்படுகிறது. பல கடல் மீன்களின் இளம் நிலைகள் பவளப்பாறை பகுதிகளில் பாதுகாப்பாக வளர்கின்றன. எனவே பவளப்பாறைகள் அழிந்தால் பவளங்கள் மட்டுமல்லாமல் அவற்றை சார்ந்து வாழும் பல உயிரினங்களும் பாதிக்கப்படும். மனிதர்களுக்கு பவளப்பாறைகள் ஏன் முக்கியம்? பவளப்பாறைகள் கடலுக்குள் மட்டுமே உள்ளதால் அவற்றிற்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு இல்லை என்று நினைக்கக்கூடாது. பவளப்பாறைகள் மனிதர்களுக்கு பல வழியில் உதவுகின்றன. முதலாவதாக, அவை மீன் வளத்திற்கு ஆதாரமாக திகழ்கின்றன. பல மீன்கள் மற்றும் கடல் உயிரினங்கள் பவளப்பாறைகளையே சார்ந்து வாழ்கின்றன. இதனால் கடலோர மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பவளப்பாறைகள் மறைமுகமாக உதவுகின்றன. இரண்டாவதாக, பவளப்பாறைகள் கடற்கரைகளை பாதுகாக்கின்றன. கடலில் உருவாகும் பெரிய அலைகளின் ஆற்றலை பவளப்பாறைகள் ஒரு இயற்கை தடுப்புச் சுவரை போல குறைக்கின்றன. இதனால் கடலோர அரிப்பு குறைய உதவுகிறது. புயல் மற்றும் கடல் கொந்தளிப்பின் போது கடற்கரையை தாக்கும் அலைகளின் வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்க பவளப்பாறைகள் உதவுகின்றன. மூன்றாவதாக, பவளப்பாறைகள் சுற்றுலாவுக்கு ஏற்ற இடமாக திகழ்கின்றது. நீர்மூழ்கி சுற்றுலா, ஸ்கூபா டைவிங், ஸ்னோர்கலிங் மற்றும் கடல் உயிரினங்களை பார்வையிடுதல் போன்ற சுற்றுலா நடவடிக்கைகள் பல நாடுகளில் வருமானத்தை உருவாக்குகின்றன. நான்காவதாக, பவளப்பாறைகள் அறிவியல் ஆராய்ச்சிக்கு முக்கியமானவையாக திகழ்கின்றன. பவள உயிரினங்கள் மற்றும் அவற்றுடன் வாழும் நுண்ணுயிர்களில் பல்வேறு உயிர் வேதியியல் சேர்மங்கள் காணப்படுகின்றன. இந்த சேர்மங்கள் எதிர்காலத்தில் புதிய மருந்துகள் மற்றும் உயிர் தொழில்நுட்ப பயன்பாடுகளுக்கு உதவக்கூடும். ஐந்தாவதாக, பவளப்பாறைகள் கடல் சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை பற்றி நமக்கு தகவல் தருகின்றன, அதாவது பயோ இண்டிகேட்டர். பவளங்களின் நிலைகளை பார்த்து கடல் நீரின் வெப்பநிலை, மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்களை விஞ்ஞானிகள் புரிந்து கொள்கின்றனர். இந்தியாவில் பவளப்பாறைகள் எங்கெங்கு காணப்படுகின்றது? இந்தியா நீண்ட கடற்கரையை கொண்ட நாடாகும். இந்தியாவில் பல முக்கியமான பகுதிகளில் பவளப்பாறைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக குஜராத் மாநிலத்தின் கச் வளைகுடா, தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் போன்றவை. மேலும் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள சில பகுதிகளிலும் பவள அமைப்புகள் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா மிகவும் முக்கியமான கடல் உயிரியல் பகுதியாகும். மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதியிலிருந்து தூத்துக்குடி வரையிலான கடல் பகுதிகளில் பல தீவுகளும் பவளப்பாறைகளும் காணப்படுகின்றன. மன்னார் வளைகுடா பவளப்பாறைகள் மட்டுமில்லாமல் கடற் புற்படுக்கைகள், மாங்குரோ பகுதிகள் மற்றும் அரிய கடல் உயிரினங்களுக்கும் வாழிடமாக உள்ளது. கடல் பசு என்று அழைக்கப்படும் டுகாங் போன்ற அரிய கடல் பாலூட்டிகளும் இந்த பகுதி முக்கியமான வாழிடமாக தேர்ந்தெடுத்துள்ளது. லட்சத்தீவுகளில் வளைய வடிவிலான அட்டோல் பவளப்பாறைகள், அதாவது அட்டோல் ரீஃப் போன்றவை காணப்படுகின்றன. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் பல்வேறு வகையான பவளப்பாறைகளும் காணப்படுகின்றன. இந்திய பவளப்பாறைகள் கடல் உயிரின பன்முகத்தன்மையை, அதாவது பயோடைவர்சிட்டியை பாதுகாப்பதில் மிகவும் முக்கியமானவையாக திகழ்கின்றன. பவளப்பாறைகளின் முக்கியமான வகைகள் என்னென்ன உள்ளது என்பதை

பவளப்பாறைகள் பொதுவாக மூன்று முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. முதல் வகை கரையோர பவளப்பாறை, அதாவது ஃப்ரிஞ்சிங் ரீஃப் என்று அழைக்கப்படுகிறது. இவை கடற்கரைக்கு மிக அருகில் உருவாகின்றன. இரண்டாவது வகை தடுப்பு பவளப்பாறை, அதாவது பேரியர் ரீஃப், தி கிரேட் இந்தியன் பேரியர் ரீஃப் என்று அழைக்கக்கூடிய மன்னார் வளைகுடா. இவை கடற்கரையிலிருந்து சற்று தொலைவிலிருந்து உருவாகின்றன. கடற்கரைக்கும் பவளப்பாறைக்கும் இடையில் ஆழமற்ற கடல் பகுதியில் காணப்படலாம். மூன்றாவது வகை அட்டோல் பவளப்பாறை. இவை பொதுவாக வளைய வடிவில் காணப்படுகின்றன. வளையத்தின் நடுப்பகுதியில் ஒரு நீர்நிலையோ அல்லது குளம் போன்ற அமைப்போ காணப்படும். லட்சத்தீவுகளில் அட்டோல் பாறைகள் பவளப்பாறைகள் முக்கியமாக காணப்படுகின்றன. பவள வெளிரல் என்றால் என்ன? இப்பொழுது உலகம் முழுவதும் கவலைக்குரிய விஷயத்தை பற்றி பார்ப்போம். அது பவள வெளிரல், ஆங்கிலத்தில் கோரல் பிளீச்சிங் என்று அழைக்கப்படுகிறது. பவளங்கள் இயல்பாக பல வண்ணங்களில் காணப்படுகின்றன. ஆனால் கடல் நீரில் வெப்பநிலை நீண்ட காலத்திற்கு அதிகரிக்கும் பொழுது பவளங்கள் வெப்ப அழுத்தத்திற்கு உள்ளாகின்றன. அப்போது பவளங்களின் உடலில் வாழும் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய பாசிகள் பாதிக்கப்படுகின்றன. வெப்ப அழுத்தம் அதிகமாகும் பொழுது பவளங்கள் அந்த பாசிகளை தங்களுடைய உடலிலிருந்து வெளியேற்றக்கூடும். பாசிகள் வெளியேறிய பிறகும் பவளங்களின் நிறங்கள் குறைந்து அவற்றின் வெண்மையான கால்சியம் கார்பனேட் என்கிற எலும்புக்கூடு வெளிப்படத் தொடங்குகிறது. இதுவே பவள வெளிரல் என்று அழைக்கப்படுகிறது. பவளம் வெளிரிவிட்டது என்றால் அது உடனடியாக இறந்துவிட்டது என்றது பொருள் அல்ல. வெப்பநிலை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பினால் சில பவளங்கள் மீண்டும் பாசிகளுடன் கூட்டு வாழ்வை ஏற்படுத்தி கொண்டு மீளக்கூடும். ஆனால் வெப்ப அழுத்தம் நீண்ட காலம் நீடித்தால் பவளங்கள் ஊட்டச்சத்து குறைவால் பலவீனமடைந்து நோய்களுக்கு ஆளாகலாம் அல்லது இறக்கக்கூடும். எனவே பவள வெளிரல் என்பது கடல் சுற்றுச்சூழலின் ஒரு முக்கிய எச்சரிக்கை அறிகுறியாகும். காலநிலை மாற்றமும் பவளப்பாறைகளும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வளிமண்டலத்தில் வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. இந்த கூடுதல் வெப்பத்தின் பெரும்பகுதியை கடல்கள் உறிஞ்சுகின்றன. இதன் காரணமாக கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. கடல் நீர் வெப்பமாகும் பொழுது பவளங்கள் வெப்ப அழுத்தத்திற்கு உள்ளாகின்றன. இதனால் பவள வெளிரல் நிகழ்வுகள் அதிகரிக்கின்றன. சமீபத்திய உலகளாவிய அறிவியல் தகவல்கள் மிகவும் கவலைக்குரியவையாக இருக்கின்றன. 2023 தொடக்கத்திலிருந்து 2025 நடுப்பகுதி வரை ஏற்பட்ட 4வது உலகளாவிய பெரும் பவள வெளிரல் நிகழ்வு மிகப்பெரியதாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உலக பவளப்பாறைகள் பகுதிகளில் சுமார் 84% வெப்ப அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல நாடுகள் மற்றும் கடல் பகுதிகளில் பெரும்பாலான அளவில் பவள வெளிரல் பதிவாகியுள்ளது. இந்த நிகழ்வு 2025 நடுப்பகுதியில் முடிவடைந்திருக்கலாம் என்று 2026 வெளியிடப்பட்ட அறிவியல் மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இதனால் ஆபத்து முடிந்துவிட்டது என கூற முடியாது. கடல் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்ததால் எதிர்காலத்தில் பவள வெளிரல் நிகழ்வு அடிக்கடி ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் நம்மை எச்சரிக்கின்றனர். பவளப்பாறைகளுக்கு ஏற்படும் பிற அச்சுறுத்தல்கள் என்ன? காலநிலை மாற்றம் மட்டுமல்லாமல் பல மனித நடவடிக்கைகளும் பவளப்பாறைகளை பாதிக்கின்றன. முதலாவதாக கடல் மாசுபாடு. தொழிற்சாலை கழிவுகள், சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர், பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் வேதிப்பொருட்கள் கடலில் கலக்கும்போது பவள உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. இரண்டாவதாக அதிகப்படியான மீன்பிடித்தல். சில பகுதிகளில் கட்டுப்பாடற்ற மீன்பிடித்தல் கடல் உணவு சங்கிலிகளை பாதிக்கிறது. மூன்றாவதாக அழிவை ஏற்படுத்தும் மீன்பிடி முறைகள். கடலின் அடிப்பகுதியை சேதப்படுத்தும் மீன்பிடி முறைகள் பவளப்பாறைகளை நேரடியாக உடைக்கக்கூடும். நான்காவதாக கட்டுப்பாடற்ற சுற்றுலா. சிலர் பவளங்களை தொடுவது, உடைப்பது அல்லது நினைவு பொருட்களாக எடுத்துச் செல்வது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். சுற்றுலா படகுகளின் நங்கூரங்கள் பவளப்பாறைகளின் மீது விழுந்தால் அவை சேதமடையலாம். ஐந்தாவதாக கடலோர கட்டுமானம் மற்றும் மணல் படிதல். கடலோர பகுதிகளில் கட்டுமான பணிகள் அதிகரிக்கும் பொழுது மண் மற்றும் மணல் கடலுக்குள் செல்லலாம். இந்த மணல் பவளங்கள் மீது படிந்தால் சூரிய ஒளி கிடைப்பது குறையும். இதனால் பவளங்களுடன் வாழும் ஒளிச்சேர்க்கை பாசிகளின் செயல்பாடு பாதிக்கப்படும். ஆறாவதாக கடல் நீரின் அமிலத்தன்மை அதிகரித்தல். வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கும் பொழுது அதன் ஒரு பகுதியை கடல் உறிஞ்சுகிறது. இதனால் கடலின் நீர் வேதியியல் தன்மையை மாற்றுகிறது. கடல் நீர் அதிக அமிலத்தன்மை பெறும் பொழுது பவளங்கள் தங்களுடைய கால்சியம் கார்பனேட் என்கிற எலும்புக்கூடை உருவாக்குவது கடினமாக மாறுகிறது. அப்பொழுது பவளப்பாறைகளை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும்? பவளப்பாறைகளை பாதுகாப்பது அரசாங்கம் மற்றும் விஞ்ஞானிகளின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதருக்கும் இதில் ஒரு பங்கு உள்ளது. கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும். எப்படி? மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துதல், பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், மரங்களை வளர்த்தல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துதல் போன்ற செயல்கள் காலநிலை மாற்றத்தை குறைக்க உதவும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது கடல் மாசுபாட்டை குறைக்க உதவும். கடற்கரைகள் மற்றும் கடல் பகுதிகளில் குப்பைகளை வீசக்கூடாது. பவளப்பாறை பகுதிகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் பவளங்களை தொடவோ உடைக்கவோ அல்லது எடுத்துச் செல்லவோ கூடாது.

0: சுற்றுச்சூழலுக்கு உகந்த மீன்பிடி முறைகளை மட்டும் ஊக்குவிக்க வேண்டும். கடல் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை பாதுகாக்க வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கிடையே கடல் உயிரின பன்முகத்தன்மையை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு பவளப்பாறைகளை மீட்டெடுக்க முடியுமா? ஆம், பல நாடுகளில் பவளப்பாறைகளை மீளுருவாக திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. சில விஞ்ஞானிகள் ஆரோக்கியமான பவளங்களிலிருந்து சிறிய துண்டுகளை எடுத்து பாதுகாப்பான கடல் பகுதியில் வளர்க்கின்றனர். இந்த முறை கோரல் கார்டனிங், அதாவது பவளத்தோட்டம் உருவாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது. பவளத்துண்டுகள் வளர்த்த பிறகு அவை சேதமடைந்த பவளப்பாறை பகுதிகளில் மீண்டும் பொருத்தப்படுகின்றன. சில ஆய்வுகளில் அதிக வெப்பநிலையை தாங்கக்கூடிய பவள இனங்களை கண்டறியும் முயற்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் பவளங்களை மீண்டும் வளர்ப்பது மட்டும் போதுமான தீர்வு அல்ல. கடலின் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்தால் புதிதாக வளர்க்கப்படும் பவளங்களும் மீண்டும் வெப்ப அழுத்தத்தால் பாதிக்கப்படலாம். எனவே பவள பாதுகாப்பிற்கு இரண்டு நடவடிக்கைகள் அவசியம். முதலாவது, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பவளங்களை பாதுகாத்து மீட்டெடுத்தல். இரண்டாவது, காலநிலை மாற்றத்தின் அடிப்படை காரணங்களை குறைத்தல். நேயர்களே, பவளப்பாறைகள் கடலின் அழகான அலங்காரங்கள் மட்டுமல்ல, அவை கடலின் உயிரியல் பாதுகாப்பு அரண்களும் கூட. அவை எண்ணற்ற கடல் உயிரினங்களின் வீடுகள். அவை மீன் வளத்திற்கு ஆதரவளிக்கின்றன, கடற்கரைகளை பாதுகாக்கின்றன, கடலோர மக்களின் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடையவை கூட. அவை அறிவியல் ஆராய்ச்சிக்கும் எதிர்கால மருத்துவ முன்னேற்றத்துக்கும் உதவக்கூடியவை. ஆனால் இன்று பவளப்பாறைகள் கடல் வெப்பமயமாதல், காலநிலை மாற்றம், மாசுபாடு, அதிகப்படியான மீன்பிடித்தல் மற்றும் மனித நடவடிக்கைகளால் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றன. ஒரு பவளப்பாறை உருவாக்க பல நூறு ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அதை அழிக்க சில ஆண்டுகளோ அல்லது சில கடுமையான வெப்ப அலைகளோ போதுமானதாக இருக்கலாம். எனவே பவளப்பாறைகளை பாதுகாப்பது என்பது கடலில் வாழும் உயிரினங்களை மட்டும் பாதுகாப்பதல்ல, அது கடலோர மக்களின் எதிர்காலத்தையும் கடல் உணவு பாதுகாப்பையும் இயற்கை சமநிலையும் பாதுகாப்பதாகும். கடலை பாதுகாப்போம், பவளப்பாறைகளை பாதுகாப்போம், உயிரின பன்முகத்தன்மையும் பாதுகாப்போம்.
1: அறிவியல் வெளி நிகழ்ச்சியில் இதுவரை பளபளக்கும் பவளப்பாறைகள் உரை வழங்கினார் மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்.

0: ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், அதனை தொடர்ந்து செய்திச்சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: stolen mobile phones in the month of July. He also described the achievement as a milestone powered by citizen trust, smarter technology and seamless coordination between Department of Telecommunications, telecom operators and the police departments across the country. India Meteorological Department, IMD, has issued an orange alert for heavy to very heavy rainfall at isolated places of Odisha. The Met Department predicted heavy rainfall over Bihar, Chhattisgarh, East Madhya Pradesh, Gangetic, West Bengal, Jharkhand, Uttarakhand and northeastern states tomorrow. India's Vilavan Senthilkumar will take on Hungary's Balázs Farkas in the final of the PSA Budapest Squash Open tonight. Vilavan stormed into the title clash with a thrilling 3-2 victory over compatriot V. Chotrani in the semi-finals last night. Farkas, the local favourite and world number 55, booked his place in the final with a straight game's 3-0 victory over Egypt's Mustafa El Sirti. And now, before we end the bulletin, the headlines once again. India sends third flight carrying 10 tons of humanitarian assistance to flooded Nepal. External Affairs Ministry says 320 Indian nationals remain uncontactable. Death toll in devastating Nepal-Tibet flash floods rises to 547. Over 1,500 people remain missing on both sides of border. Prime Minister Narendra Modi to embark on a four-day visit to Uzbekistan and Kyrgyzstan tomorrow. Government measures improve market availability of sugar, ensure faster movement. Ex-mill sugar prices fall by around 20%. India's index of industrial production records growth of 6.7% in July this year. And India's Vilavan Senthilkumar to take on Hungary's Balázs Farkas in the final of PSA Budapest Squash Open tonight. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் 10 ஆண்டு கால சாதனைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 ஆம் பாகத்தை கேட்கலாம். யுபிஐ எந்த அளவுக்கு மக்களிடம் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம் மேம்.
4: யுபிஐ இருக்கிறதுனால அந்த ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்ப எளிதான ஒரு விஷயமா இருக்கு. சோ அந்த ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறதும் வந்து ஈஸியாயிருது, அந்த ஆன்லைன் வர்த்தகமும் அதிகமாயிருக்குன்னு சொல்லாமா அந்த யுபிஐனால?
5: கண்டிப்பா அதிகமாயிருக்கு. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இ காமர்ஸ் அப்படின்னு ஒன்று நான் மென்ஷன் பண்ணேன். நம்மளோட இ காமர்ஸ் ஆக்டிவிட்டியையும் இந்த யூபிஐயும் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இ காமர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது மொத்தமாகவே வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தான். அப்போ பிளாட்ஃபார்மே டிஜிட்டலாக நான் ஆப்ரேட் பண்ணும்போது என்னுடைய பேமெண்ட்டும் அதோடு சேர்ந்து கோரலேட் பண்ணி நான் டிஜிட்டலாக பண்ணும்போது தான் இன்றைக்கி இந்த வளர்ச்சி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
4: இன்னொரு விஷயத்தையும் இதில் பார்க்குறோம். இப்போ என்னென்னா, கையில் வந்து பணம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம எண்ணி வைக்கணும், கரெக்டாக பாதுகாப்பாக வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லை. மொபைலில் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டால் போதும், நம்ம வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம், சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிடிச்ச அம்சமாக இருக்குது மேம்?
5: நீங்க சொன்ன மாதிரி ஒரு டைரி எடுத்து எழுதுற ஹேபிட் வந்து இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. அப்போ
4: அந்த அளவுக்கு நேரமும் பொறுமையும் இல்லைன்னு கூட சொல்லலாம்.
5: ஆமா, நான் வந்து ஸ்பீடு அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்னு ரெண்டு வார்த்தை நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவு வேகமா நம்மளும் போயிட்டு இருக்கோம், நம்ம பரபரப்பான வாழ்க்கையில முறையில நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற நமக்கு இந்த யூபிஐ அண்ட் டிஜிட்டல் அப்படிங்கறது வந்து ரொம்பவே வந்து உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளால அதை வந்து ஈஸியா வந்து ரெக்கார்டும் பண்ண முடியும். போயிட்டு இருக்கும் போதே மொபைல்ல என்னால வந்து என்னோட டிரான்சாக்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், யாருக்கு கொடுத்தேன், 4 நாள் முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத என்னால ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கு.
4: அதே மாதிரி வந்து இப்போ பி நோட் யூஸ் பண்ணும்போதோ இல்ல காயின்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இருந்த அந்த மாதிரி விஷயங்கள் கூட இப்ப இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா ஒரு ரூபாய் நோட் அச்சடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல டிரான்சாக்ட் பண்றோம் அப்படின்ற போது இது யூபிஐ வந்து அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ரூபாய் நோட்டுகளையோ காயின்ஸையோ பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லலாமா?
5: கண்டிப்பாக. ஏன்னா எனக்கே ஞாபகம் இருக்குது, என்னுடைய சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஒரு 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 ரூபா 25 ரூபா பொருள் வாங்கும்போது அந்த பேலன்ஸ் இருக்கிற 75 ருபீஸை சேஞ்சாக வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சு. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த யூபிஐ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்.
4: இப்போது நம்ம வந்து இந்த பேமெண்ட் வந்து எவ்வளோ சிம்பிள் ஈஸி அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் மேம் இவ்வளோ நேரம். சிம்பிள் ஈஸி அப்படின்றது மட்டும் இல்லை, இது ரொம்ப செக்யூர்ட் பேமெண்ட் அப்படின்னும் சொல்லப்படும் போது அதனுடைய ரீச் அதனால தான் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாமா. ஒரு 10 இயர்ஸ்

0: சக்ஸஸ் ஸ்டோரி வந்து வச்சிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த அளவுக்கு ஒரு செக்யூர்டு ஒன்றா இருந்ததுனால மட்டும்தான் இது சாத்தியம்னு சொல்லாமா மேம்?
1: கண்டிப்பாக இது வந்து மிக விரைவான ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறத விட இன்னொரு சைடு வந்து சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ரீசன் கூட இதனுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது.
0: இப்போது டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப ஈஸியாக பார்த்துக்க முடியும். இந்த யூபிஐக்கே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள் மேம். ஏன்னா 2016 வந்து லான்ச் ஆன இந்த ஒரு விஷயம் 10 வருஷங்களை வந்து நம்ம இப்போ கடந்து வந்திருக்கோம், அதுவும் ஒரு பெரிய சாதனையோடு கடந்து வந்திருக்கோம் அப்படின்போது இதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன மேம்?
1: நம்ம முதலே நம்ம பேசின மாதிரி August 2016 இதனுடைய லான்ச் நடந்தது. December 2016 வந்து இதனுடைய அடிஷ்னல் ஃபீச்சராக அந்த பிம் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2017 நமக்கு அந்த டைனமிக் கியூஆர் கோடு அப்படின்னு ஒன்று கிடச்சிது. இப்போ சில பேமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட்டை வந்து நம்ம என்டர் பண்ணவே தேவையில்லை, அந்த கியூஆரை நம்ம கேப்சர் பண்ணாலே போதும், நம்ம பில்லுக்கான தொகை வந்து அதிலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிது. அப்போ நம்ம சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப
0: ராங்கு அமௌண்ட் வந்து நம்ம போடுறது அந்த மாதிரிலாம் இல்லை,
1: அதெல்லாம் இந்த இடத்துல வந்து நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்தது 2018 வந்து யூபிஐ 2.0 அப்படின்னு ஒன்று வந்தது. இதில் நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்சியூமர் வந்து அவரோட மொத்த பில்லையுமே வந்து பார்க்கக்கூடிய அளவில் அந்த ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. 2019 October வந்து இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் வந்து க்ராஸ் ஆச்சு. 2020 2022 இந்த டைம் தான் அந்த கோவிட் பீரியட் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் வந்து யூபிஐ ஆட்டோபே, யூபிஐ லைட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. இந்த யூபிஐ லைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில லோ வேல்யூ டிரான்சாக்ஷனுக்கு ரொம்ப விரைவாக ஃபாஸ்டர் பேமெண்ட்டு விதவுட் எனி பின் ஃபெசிலிட்டி வந்து இதில் கொண்டு வந்தாங்க. 2023 இந்த யூபிஐ பேஸ் பண்ணி கிரெடிட் கூட ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த இடத்துல ஃபெசிலிட்டி வந்தது. 2024 இந்த யூபிஐ மூலமாக நம்ம வந்து டாக்ஸ் பேமெண்ட் பண்ணுற அந்த லிமிட்டை வந்து 1 lakh இருந்தது 5 lakh வரைக்கும் வந்து ஆர்பிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ அதே மாதிரி யூபிஐ லைட்டோட அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டும் 1000 ரூபான் இருந்தது அன்னைக்கு 5000 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ 2025 ஆதார் பேஸ்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மெத்தட் இதில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து பேமெண்ட் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டர் அண்ட் இன்னும் மோர் சிம்பிளராக வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சது.
0: இப்போது 2016 லான்ச் ஆன இந்த யூபிஐ அப்படின்னு சொல்லும்போது 2016 வந்து 2 crore டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து 24,162 crore டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமா இருக்கு மேம்? 10 வருஷத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்வு அப்படின்னும் போது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை?
1: இன்னைக்கு வந்து 2026 2,360 crores ஒரு மாசத்தில், July 2026 மட்டுமே இந்த ஒரு மாசத்தில் மட்டும் நம்மளால் இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த யூபிஐயில் நடந்திருக்கு. ஸோ இது என்ன நமக்கு தெரிவிக்குது அப்படின்னா இந்த வரவேற்பு மக்களிடையே வந்து இன்னும் அதிகமாயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும்.
0: இப்போது இது வந்து வரவேற்பு அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னும் போது அதோட அந்த செக்யூரிட்டி அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்து அதுக்கான அப்டேட்ஸை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் முன்பே வந்து குறிப்பிட்டீங்க இந்த யூபிஐ லைட்டை பற்றி வந்து சொன்னீங்க நீங்கள். யூபிஐ லைட் மாதிரியே வந்து ஆட்டோபே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. யூபிஐ ஆட்டோபே அது வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுது மேம்? இப்போ வந்து யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாம் வந்து பே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
1: இப்போ நம்மளுடைய மந்த்லி ரெக்கரிங் சார்ஜஸ் நம்மளுடைய இபி ஆகட்டும் இல்லை நம்மளோட லோன் இஎம்ஐயாக இருக்கட்டும் இதெல்லாம் கூட வந்து நம்ம ஆட்டோபே ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் போயிடும். ஸோ இப்போ நம்ம எவ்ரி டைம் வந்து ஞாபகம் வச்சு தான் நம்ம இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இந்த இடத்துல இல்லை. இந்த ஃபெசிலிட்டி வந்து 2020-22 காலகட்டத்தில் இதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க.
0: அதே மாதிரி கிரெடிட் கார்ட்ஸோட வந்து யூபிஐ வந்து இன்டகிரேட் பண்ணியும் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம்?
1: இது வந்து நம்ம பேங்க்கில் வந்து லோன் வாங்குறது அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குமோ அதை விட ரொம்ப சிம்பிளிஃபைடான ஃபெசிலிட்டி தான் இந்த யூபிஐ கிரெடிட் அப்படிங்கிறது. சிமிலர் டு பேங்க் லோன் தான், ஆனால் இன்னும் ஃபாஸ்டராக மிக விரைவில் நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் ஃபெசிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
0: இப்போது நம்ம நாட்டோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால தான், ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மட்டும்தான் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளால் டெவலப் பண்ணி அதன் வாயிலாக வந்து பேமெண்ட்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். அப்போது சுயசார்பு இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து நம்ம அரசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு அதற்கு வலு சேர்க்கிறது மேம்? ஏன்னா 2047 வந்து வளர்ச்சியடைந்த இந்தியான்ற விஷயத்தை வந்து அடையணுன்றதுக்காக தான் நாம் எல்லாத்தையும் சுயசார்பாக இருக்கணும்னு தொடர்ந்து அரசு சொல்லிகிட்டே வராங்க. அந்த அளவுக்கு நாமளும் இப்போ டெவலப் ஆகிட்டு வந்துட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து உள்நாட்டிலே உற்பத்தி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்ருக்கோம்.

0: இப்போ இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க, அந்த சுயசார்பு இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இதுவும் வந்து ஒரு முக்கிய அம்சம்னு பாக்குறீங்களா?
1: கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து சுயசார்பு இந்தியா வந்து கவர்மெண்ட் வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அதிகமாக மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டெவலப்மெண்ட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவினுடைய ஒரு கெப்பாபிலிட்டியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த யூபிஐ அப்படிங்கிறது நம்மளுடைய டிஜிட்டல் கெப்பாசிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து ஃபாஸ்டர் பேமெண்ட்டு மட்டும் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த டெவலப்மெண்ட்டை நம்மளால் இதில் சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியுது.
0: சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட் சொல்லும்போது அது வந்து யூசர்ஸ்க்கு மட்டும் இல்ல, பேங்க்ஸ்க்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படினு சொல்லலாமா மேம்? பேங்க்குக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தானே. இப்போ நம்ம யூசர்ஸ் மட்டும் வந்து இதை வந்து ரொம்ப சிம்பிளா வந்து யூஸ் பண்றாங்கன்னு இல்ல, பேங்க்குக்குமே வந்து அவங்களுடைய வேலையையும் வந்து குறைச்சிருக்குன்னு சொல்லலாமா ஓரளவுக்கு?
1: கண்டிப்பாக. நம்ம மேனுவலாக போய் ஒரு கேஷ் டெபாசிட் பண்ணுறதோ கேஷ் வித்ட்ராயல் பண்ணும்போதோ அந்த பேங்கிங் சர்வீசஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும், அந்த பணிச்சுமை அப்படிங்கிறதும் அந்த இடத்துல இருக்கும். இப்போ டிஜிட்டல் அப்படிங்கிறதுனால 100 பேரில் வந்து 50 பேர் கிட்டத்தட்ட வந்து இதை டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக மாற்றுறதுனால அந்த சர்வீசஸுமே வந்து அவங்களால வந்து வேறு சில செக்டாரில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்போ அந்த டைமை வந்து இன்னும் எஃபெக்டிவாக அவங்களால யூஸ் பண்ண முடியும்.
0: இப்போ இதில் வந்து யூபிஐ வந்து நம்ம பே பண்ணும்போது ஒரு தனிநபருக்கு நம்ம பே பண்ணுறதுக்கும் ஒரு வணிக நிறுவனத்துக்கு நம்ம பே பண்ணுறதுக்கும் ஆன வித்தியாசம் அப்படின்றது என்ன மேம்?
1: இதில் வந்து ரெண்டுமே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். ஒன்று வந்து நம்ம பர்சன் டு பர்சன் P2P பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்னொன்று பர்சன் டு மர்ச்சன்ட் அப்படின்னு நம்ம பேமெண்ட்டை சொல்லுவோம். இந்த P2P அப்படிங்கிறது ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபருக்கான ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன். இன்னைக்கு இது வரைக்கும் நடந்த இந்த டோட்டல் யூபிஐ டிரான்சாக்ஷனில் அரௌண்ட் ஒரு 71% வந்து இந்த P2P டிரான்சாக்ஷன் மட்டுமே வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த P2M டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 63% வந்து கவர் ஆயிருக்கு. அப்போ நம்ம மர்ச்சன்ட்டோட நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதை விட ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபரோட பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் வந்து அதிக அளவில் இருக்குது.
0: அதாவது முன்னாடியே நம்ம வந்து இதை பேசணும், அதாவது ஒரு முறையான பண பரிவர்த்தனையை வந்து இதை ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசணும். இப்போ ஒருத்தர் வந்து நேரில் போய் நம்ம சந்தித்து பணம் கொடுக்க முடியலனா கூட உடனே அவங்களுக்கு வந்து பணத்தை அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இந்த யூபிஐ அப்படின்றது பயன்படுது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம். பெண்களை வந்து வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அரசினுடைய முக்கியமான எண்ணமே. ஏன்னா நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து அரசு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போது வளர்ச்சியில் அவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னா ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் அவங்களுடைய பங்கு இருக்கணும். அப்போது ஒரு நிதி விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தற்சார்பு அடையக்கூடிய வகையில் இதில் கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா மேம்? ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி நகர்ப்புறங்களில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்?
1: கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து விமன் ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து நிறைய வளர்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அரவுண்ட் ஒரு 38% ஆஃப் தி விமன் ரூரல் ஏரியாலையும் செமி அர்பன் ஏரியாவில் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா யூபிஐ வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து அவங்களுடைய பர்சனல் தேவைகளாக இருக்கட்டும் ஒரு பக்கம், இன்னொரு சைடு அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக வந்து இது ரொம்ப கிரேட்டராக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
0: நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னு கூட சொல்லலாம். நிறைய பெண்கள் வந்து யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது, குறிப்பாக நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்குது. இன்னொன்று உலகமே உற்று நோக்கக்கூடிய வகையில் இப்படி ஒரு யூபிஐ பரிவர்த்தனை அப்படின்ற விஷயத்தை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்போது நம்ம நாட்டுக்கான மதிப்பு தரம் அப்படின்றது சர்வதேச அளவில் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா மேம்?
1: இது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே டெவலப் பண்ணுற அந்த இன்டர்ஃபேஸை வந்து உலக நாடுகளும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இது நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்க்குற ஒரு விஷயமும் கூட.
0: இப்போது இவ்வளோ பெருமை சேர்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து இன்னும் அதிகமாக வந்து குறிப்பிட்ட அம்சங்களை சேர்க்கணும் அப்படின்றதும் கூட வந்து பார்த்திங்கன்னா அரசோட ஒரு நோக்கமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்காக அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தா என்னெல்லாம் இருக்குது மேம்?
1: இதுக்காக வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அந்த பாலிசி சப்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் வந்து, அடுத்தது வந்து டெக்னாலஜி சைடு. இதுக்கு தேவையான ஃபண்டிங் கூட கவர்மெண்ட் சைட்லேருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
0: நிச்சயமாக டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதாவது நிறைய வந்து சைபர் கிரைம் குற்றங்கள்லாம் கூட நடக்குது, அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. யூபிஐக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த செக்யூர்டு டிரான்சாக்ஷன் அப்படின்றதுனால தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 10 இயர்ஸை கடந்து வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம். இன்னும் செக்யூர்டாக அது இருக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் அதில் சேர்க்கப்படும் போது இன்னும் வலிமையாக அது வந்து நிறைய பேரை சென்றடையும் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். இப்போது இவ்வளோ சக்ஸஸாக இது ஆனதுக்கு என்னெல்லாம் காரணங்களாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
1: நம்மளோட டிஜிட்டல் பிஸ்னஸ்

0: வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் மூணு வார்த்தையில் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்பீடு, சிம்பிளிசிட்டி அண்ட் ஸ்கேல், இது மட்டும்தான் இந்த யூபிஐயோட ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது.
1: இப்போது யூபிஐயோட விஷயங்கள் ஒவ்வொரு முக்கியமான அம்சங்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். யூபிஐ பயன்படுத்தும் போது மக்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இந்த யூபிஐ பயன்படுத்தும் போது பேக்ரவுண்டில் நமக்கு எவ்வளவோ டெக்னாலஜிக்கல் விஷயங்கள்லாம் அதில் இருக்குது, ஆனால் அது எதுவும் வந்து அன்றாடம் மக்களுக்கு அது தேவையான விஷயங்களாக இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும். அது போக இதில் அந்த பின் சேஃப்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த பின் நம்பர் எங்கேயும் எழுதி வச்சு தேவையில்லாமல் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணாலே போதும். இதை ரொம்ப சேஃபாக செக்யூராக நம்மளால் யூஸ் பண்ண முடியும்.
1: யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படின்றது அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பித்து அது வந்து எந்தெந்த விஷயங்களை கடந்து வந்திருக்கு, எவ்வளோ பேரை வந்து ரீச் ஆகியிருக்கு, என்ன மாதிரியான சாதனைகள் படைச்சிருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க மேம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பேருக்கு இந்த சேவை யூபிஐ அப்படின்றது போய் சேரும்போது நிறைய பண பரிவர்த்தனை அப்படின்ற விஷயத்தை வந்து இது ஊக்குவிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். யூபிஐ பண பரிவர்த்தனை 10 வருஷம் கடந்து வந்தது அப்படின்றது ஒரு சாதனை தான். இன்னும் பல சாதனைகளை இந்தியா படைக்கிறதுக்கு இது போன்ற விஷயங்கள், டிஜிட்டல் கட்டமைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி மேம்.
0: நன்றி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை. தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் பாபநாசன் சிவன் இயற்றிய பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஸ்ரீ வாதாபி கணபதியே சஹானா ராகம் ஆதி தாளம்.

அரங்கசையில் தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் பாபநாசன் சிவன் இயற்றிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைவாக கா வா வா, வராளி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நேரம் 10:45 நிமிடம். நேயர்கள் கேட்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பாடல்கள் வந்து இடம்பெற கேட்டுகிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பாடகி அவங்களோட குரல்லேருந்து வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்க போகிறோம். யார் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிக்கி அவங்களோட குரல்களில் தான் பாடல் கேட்க போகிறோம். முதல் பாடலாக கேட்கலாம் கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:50 ஆயிட்டுருக்க. இந்த நேரத்தில் கேட்டுகிட்டே இருக்கும் ஜிக்கி அவங்களோட குரலில் வெளிவந்த பாடல்களாக தான். ஜிக்கி அப்படின்னு பரவலாக அறியப்பட்ட கஜபதி நாயுடு கிருஷ்ணவேணி இந்திய திரைப்படத்த உலகத்தோட ஒரு மறக்க முடியாத பழம்பெரும் பின்னணி பாடகின்னு சொல்லலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1950களில் 1960களில் தன்னோட காந்த குரலால் தென்னிந்திய திரைப்பட இசையில் ஒரு பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க பிறந்தது எப்போனா 1935 நவம்பர் 3 பிறந்திருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் பிஜி கிருஷ்ணவேணி அப்படிங்கிறது தான். தன்னோட 7வது வயசுலேயே 1943 பந்துலம்மா அப்படிங்கிற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தான் ஃபஸ்ட்டு இவங்க தொடங்கியிருக்காங்க. முதல் பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞான சௌந்தரி அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்ற, அதாவது கிட்டத்தட்ட 1948 அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இவருக்கு பின்னணி பாடகியாக பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்னென்ன மொழிகளில் பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம், இந்தி மற்றும் சிங்களம் ஆகிய மொழிகளெல்லாம் பாடியிருக்காங்கங்க. பாடல்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10,000+ பாடல்களை தன்னோட திரையுலக வாழ்க்கையில் பாடியிருக்காங்கன்னே சொல்லலாம். புகழ்பெற்ற மற்றொரு பழம்பெரும் பின்னணி பாடகர் அவர் யார் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான், ஏஎம் ராஜா. அவங்களுமே ஒரு பின்னணி பாடகர் தான். அவங்க தான் இவருடைய கணவர், ஜிக்கி அவங்களோட கணவர். இவங்களோட பிரபலமான தமிழ் பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா மந்திரகுமாரி படத்திலிருந்து வாராய் நீ வாராய், இப்போ நம்ம கேட்டு முடிச்சோமே கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து துள்ளாத மனமும் துள்ளும், இந்த மாதிரியான ரொம்பவே ஃபெமிலியரியான சாங்ஸ் எல்லாமே இவங்க பாடியிருக்காங்க. இவங்களோட மறைவு அப்படின்னு பார்த்தோன்னா 16 கிட்டத்தட்ட தன்னோட 68வது வயசில் காலமாயிருக்காங்க புற்றுநோய் பாதிப்பால். ஜிக்கி அவர்களோட கொஞ்சம் குரலில் அமைந்த பாடல்களாக கேட்டுகிட்டே இருக்கும். அந்த வகையில் அடுத்த பாடலாக கேட்கலாம் நீலமலை திருடன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசையில் 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிய இரவில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக கேட்கலாம் ஜிக்கி அவங்களோட இனிமையான குரலில் அமைந்த பாடல் ஒரே முறைதான் அப்படிங்கிற பாடல் மங்கையர் திலகம் படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிய இரவில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நிறைவான பாடலாக கேட்கலாம் ஜிக்கி அவங்களோட இனிமையான குரலில் அமைந்த பாடல். ஒரே முறைதான் அப்படிங்கிற பாடல் மங்கையர் திலகம் படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நேரமிரவு 11 மணி. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை எமது பண்பலையில் தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்வோம். காலை மணி 5:45 எமது ஒலிபரப்புகள் இனிதே ஆரம்பமாகும். அதில் நாளொரு குரல் கேட்கலாம். குரல் எண் 369. 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. அதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி: மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து, தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள் துறை தலைவர் இணை பேராசிரியர் டாக்டர் டி பிரபு அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 7 மணிக்கு சுழல் விளக்கு சென்னை அஞ்சலாக. 7:10 மதுரத்தஞ்சல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள். ஏழு 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தன்றல். 8 மணிக்கு மதுரத்தன்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரத்தன்றல். 9 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சல். ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின். நெல்லை ஏ. பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல். முற்பகல் 11 மணிக்கு மதுரத்தன்றல். 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 சங்கீத சாரல் பொன்னேஸ்வர மடம் பி ஆர் ரகு அவர்கள் நாகஸ்வரம் கேட்கலாம். கத்திரிக்குப்பம் கே ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் தமிழ் இசை வாசிக்க கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. 1 மணிக்கு விளம்பரங்கள் கேட்கலாம். 1:05 பெருமைமிகு பாரதம் காப்போம் பெண் குழந்தையை. 'கற்பிப்போம் பெண் குழந்தைக்கு' உரைச்சித்திரம் எழுதியவர் ஆர். ரவிசங்கர். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை கேட்கலாம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரத்தன்றல். 2:55 மாநில அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3 மணிக்கு பகல் நேர ஒலிபரப்புகள் இனிதே நிறைவு பெற்று மீண்டும் மாலை ஒலிபரப்பு 5:27 துவங்கும். அதில் குரல் எண் 369 கேட்கலாம். 5:30 மதுரத்தன்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 சின்னவர் திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரத்தன்றல். 6:55 செய்தி செய்திகள். 7 மணிக்கு மதுரத்தன்றல். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜசேகரன் அவர்கள் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரத்தன்றல். 8:30 இசை மஞ்சரி. 8:45 ஆங்கில நிகழ்ச்சி கேட்கலாம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரத்தன்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 அகில இந்திய இசை நிகழ்ச்சியில் டாக்டர் மண்டபாகா சாரதா அவர்களின் பாட்டு கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 நாளைய ஒளிபரப்புகள் இனிதே நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.